0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மீட்டர் 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 27ஆம் தேதி, பராவ வருடம் ஆடி மாதம் 2ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை. நேரம் காலை 5:51. நமது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ நேர்களை அன்புடன் வரவேற்கின்றோம்.

0: 27 அதிகாரம் கொல்லாமை.
1: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையத்தில் பவனி வர காத்திருக்கும் நிகழ்ச்சியும் நேரமாகும். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 6:10 இணைத்தாலும் நல்லவே கேட்க வழங்குபவர் குழந்தை பாலு அவர்கள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். அதைத் தொடர்ந்து விதை பரிசோதனை குறித்து விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் ராமலட்சுமி அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குவார் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 7:00 சுழல் விளக்கு சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ ஆரோக்கியம் தரும் அற்புத ஊட்டச்சத்துகள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்ற சீரான உணவு இடைவேளை பற்றி தகவல் தருகிறார் உணவியல் நிபுணர் ஆர் செல்வ அபிராமி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 மதுரை தென்றல், 9:00 அரங்கிசை மீனாட்சி சோமசுந்தரம் அவர்கள் வீணை, கே வி பிரசாந்த் அவர்கள் மிருதங்கம், 10:00 எனக்கு பிடித்த பாடல், 11:00 மதுரை தென்றல், 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 சங்கீத சாரல் பி அக்ஷயகரணி அவர்களுடைய பாட்டு, ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்களின் வயலின், கே பி அர்ஜுன் சுந்தரம் அவர்களின் மிருதங்கம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 பெருமைமிகு பாரதம் கோவாவின் கட்டடக்கலை வரலாறும் சிறப்பும் எழுதியவர் எம் சண்முகவேல் அவர்கள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரை தென்றல், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு, மாலை ஒளிபரப்பில் மாலை 5:27 நாளொரு குரல், 5:30 மதுரை தென்றல், 6:00 நிகழ்ச்சி நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல் அமர்கலம் திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெறுகிறது, 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் எழுதியவர் சரவணன், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம் சிறுதானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும், மதுரை வேளாண்மை கல்லூரி வேளாண் விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல் வேளாண் தகவல் வேளாண் பழமொழி விடைபெறுமன் ஆகியவை இடம்பெறுகிறது. 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:10 இசை மஞ்சரி, 8:45 தி டிஜிட்டல் வார்க்கேரிங் ஆங்கில நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்தி டெல்லி அஞ்சல், 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10:00 அகில பாரத இசை என்பிஎம் டியோபாட் மிஸ்ரா அவர்களின் சித்தார் இசை, 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒளிபரப்பு நிறைவு. நேர்கள் கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

மருந்துக்காக கூட பிற உயிர்களை கொலை செய்யக்கூடாது. தன்னுடைய உயிரே போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டாலும் பிற உயிரினங்களின் இனிய உயிர்களை கவரும் செயலை செய்யக்கூடாது. குறள் எண் 327, அதிகாரம் கொல்லாமை.

மருந்துக்காக கூட பிற உயிர்களை கொலை செய்யக்கூடாது. தன்னுடைய உயிரே போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டாலும் பிற உயிரினங்களின் இனிய உயிர்களை கவரும் செயலை செய்யக்கூடாது. குறள் எண் 300

0: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம்.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது

0: மம்மார் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
1: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
3: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
1: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
6: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
6: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
7: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
8: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: தனியாவா ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற? பேசாம இங்கே இரு, அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாம்மா.
1: புரியாம பேசாதீங்கம்மா, இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா?
3: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
0: அது வந்துனே,
3: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாம இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ணில் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்கே இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
1: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139. உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெலியஞ்சல்

0: நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
1: மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் என்றார் மகாகவி பாரதியார். யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே என்றார் திருமூலர். வள்ளுவரும் இனியவை கூறல் என்ற ஒரு அதிகாரம் படைத்தார். பணிவுடையன் இன்சொலன் நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று பிற என்று பாடினார். பணிவு உடையவராக இருத்தலும் இன்சொல் கூறுதலும் தான் ஒருவருக்கு அணிகலன் என்று தெளிவாக்கினார். நம்பிக்கையான சொற்களும் நன்மைகளை மட்டுமே கருதிய எண்ணங்களும் நாளும் நம்மை வெற்றியின் திசையில் அழைத்துச் செல்லும் என்பதில் ஐயமில்லை. டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் எழுதிய கடைசி நூல் நல்வாழ்வு. அந்த நூலில் மன வலிமை வேண்டும் என்ற தலைப்பில் அவர் எழுதுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் மூன்று கூறுகள் இருக்கின்றன. ஒன்று உலகத்தால் சுற்றுப்புறத்தால் அமையக்கூடிய வாழ்க்கை பகுதி, இரண்டு உடம்பால் அமையும் பகுதி, மூன்று மனத்தால் அமையும் பகுதி. இவற்றில் மூன்றாவதாக கூறிய கருத்து மிக முக்கியமானது. மனத்தை திருத்தி செம்மைப்படுத்தி கொண்டால்தான் வாழ்க்கை சிறக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நடலை அல்லோம், நரகத்தில் இடர்படோம், ஏமாப்போம், பிணியறியோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்றார் திருநாவுக்கரசர் பெருமான். இன்பமே என்னாலும் என்று நினைக்கும் உடன்பாட்டு சிந்தனை தான் நம்மை நாளும் நாளும் உயர வைக்கும். புதுக்கவிதை ஒன்றில் கவிஞர் திருமலை சோம அவர்கள் எழுதினார், நீந்த தெரிந்த பறவை நான், சிறகுடிந்த போதெல்லாம் தண்ணீரில் நீந்தி பிடைக்கின்றேன், நீரில் மூச்சிறைக்கும் போது தரையில் தப்பிக்கின்றேன், தரையில் தடைகள் வந்தாலும் மீண்டும் சிறகு விரிக்கின்றேன். தம்மை ஒரு பறவையாக உருவகம் செய்து கொண்டு வாழ்வில் எதிர்கொள்ள நேரும் தடைகளையும் சோதனைகளையும் தடந்தோன் துணையுடன் சாதனைகளாக மாற்றிக்காட்டும் வல்லமையை அவர் அந்த கவிதையில் போற்றி பாடுகிறார். தடைகளை தாண்டும் துணிவு வந்துவிட்டால் மனிதர்கள் மட்டுமல்ல இந்த பூமியும் நம்மை வாழ்த்தும் என்பது உண்மை. பத்தாவது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, ஒன்பது முறை எழுந்தவன் அல்லவா நீ. இப்படி வித்தியாசமாக சிந்தித்து கூறினார் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். முயற்சிகள் தோற்கலாம், ஆனால் முயற்சிப்பவர்கள் என்றும் தோற்பதில்லை என்பதுதான் உண்மை. உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்பது சங்கப்பாடல். வாழ்வில் அழகு நிலைக்காது, சேர்த்து வைக்கும் செல்வம் நிலைக்காது, ஆனால் நாம் செய்யும் நல்ல செயல்கள் எப்போதும் நிலைத்து நிற்கும், புகழ் குவித்து நிற்கும். எண்ணிய எண்ணியாங்கி எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் என்பது வள்ளுவம். ஒருவர் எண்ணியபடி செயலாற்றுவதில் உறுதி உடையவராக இருந்தால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவார் என்பது அந்த குறளின் பொருளாகும். எனவே எண்ணம், சொல், செயல் மூன்றிலும் தெளிவாக இருப்போம். இப்போது வெற்றியின் வழிகளாக சிலவற்றை கவிதை மொழிகளில் காண்போம். அன்பை பகிர்ந்திடு, உலகு கை தரும், ஆற்றல் கொட்டிடு, சாதனை வழி தரும், கடமைகள் புரிந்திடு, காலம் வாழ்த்து தரும், பகைமை நிறுத்திடு, பண்புகள் மெருகு தரும், சோம்பலை தகர்த்திடு, சுறுசுறுப்பு மின்னிடும், அச்சத்தை விரட்டிடு, வலிமை ஒளிவிடும், சிந்தனையில் குளித்திடு, செயல்கள் மணக்கும், புது வழி தேடிடு, வெற்றிகள் கை குலுக்கும். ஆம், புது வழி தேடிடு, வெற்றிகள் கை குலுக்கும்.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் பக்தி மாலையில் எஸ் எம் அப்துல் பாரக் பாடிய பாடல்.

நேர்கள் இதுவரை கேட்டது பக்தி மாலை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் காலை 6:35.

0: பராப வருடம் ஆடி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நீர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 22ஆம் தேதி லாபகரமான முறையில் ஆடு வளர்ப்பு பற்றிய இலவச நேரடி வகுப்பு நடைபெற உள்ளது. முன்பதிவு கட்டாயம். பதிவு செய்ய 9488575716 என்ற எண்ணில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். ஆர்வமுள்ளோர் கலந்து கொண்டு பயனடையுமாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, கிராமப்புறம் அல்லது கிராமத்தின் அருகில் உள்ள நகர்ப்புற இளைஞர்களுக்கு மிக எளிதாக முழு நேரமாகவோ அல்லது பகுதி நேரமாகவோ பணிபுரிய அழைப்பு. விண்ணப்பிக்க https://www.tngris.tn.gov.in/fcms/csu/#/மின்னணு பயிர் சாகுபடி கணக்கீடு என்பது சாகுபடி செய்யப்பட்டுள்ள விவசாயிகளின் பயிர் விவரங்கள் நேரடியாக களத்திற்கு சென்று சேகரிக்கும் பணியாகும். இந்த கணக்கெடுப்பு பணியானது காரிஃப், ராபி மற்றும் கோடை என வருடத்திற்கு 3 பருவங்களில் மேற்கொள்ளப்படும். இந்த பணி மேற்கொள்ள இணைய வசதியுள்ள ஆண்ட்ராய்ட் போன் அவசியமானது. மேலும் இப்பணி மேற்கொள்ளும் தன்னார்வலர்களுக்கு பதிவு மேற்கொள்ளும் உட்பிரிவு எண்ணானது நடப்பு தரிசு நிலமாக இருந்தால் ஒரு உட்பிரிவிற்கு 3 ரூபாய், ஒற்றை பயிர் சாகுபடியாக இருப்பின் ஒரு உட்பிரிவிற்கு 5 ரூபாய். ஒரே உட்பிரிவு எண்ணில் கூடுதல் பயிர் பதிவு செய்யும் பட்சத்தில் ஒரு பயிருக்கு 2 ரூபாய் வீதம். ஊக்கத்தொகையானது நேரடியாக தன்னார்வலர்களின் வங்கி கணக்கிற்கு வழங்கப்பட உள்ளது. எனவே நடப்பு காரிஃப் பருவத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர் விவரங்களை மின்னணு பயிர் சாகுபடி கணக்கீடு மூலம் நேரடியாக களத்தில் சென்று சேகரிக்க ஆர்வமுள்ள தன்னார்வலர்கள் உழவர் செயலியில் பதிவு செய்யலாம். பதிவு செய்யும் தன்னார்வலர்களுக்கு இந்த பணி மேற்கொள்வது தொடர்பான பயிற்சிகள் விரிவாக வழங்கப்படும். அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 23ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதி ஆகிய 2 நாட்களும் சிறுதானியத்திலிருந்து குக்கீஸ் ப்ரௌனி தயாரித்தல் பற்றிய இலவச நேரடி வகுப்பு நடைபெற உள்ளது. முன்பதிவு கட்டாயம். பதிவு செய்ய 9488575716 என்ற எண்ணில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைத்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஆர்வமுள்ளோர் கலந்து கொண்டு பயனடையுமாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய தலைவர் தெரிவிக்கின்றார். நுகர்வோர் விழிப்புணர்வில் ஒரு தகவல். இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையமான ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா FSSAI நுகர்வோர் எளிதில் அடையாளம் காணும் வகையில் வேகன் உணவுப் பொருட்களுக்கு தனித்துவமான வேகன் லோகோ மற்றும் வேகன் என்ற குறியீட்டை பயன்படுத்த வேண்டும் என்று விதிமுறைகளை அறிவித்துள்ளது. நடப்பு 2027 July 1ஆம் தேதி முதல் வேகன் என விற்பனை செய்யப்படும் அனைத்து உணவுப் பொருட்களிலும் FSSAI அங்கீகரித்த வேகன் குறியீடு மற்றும் வேகன் என்ற வார்த்தை இடம்பெறுவது கட்டாயமாகும். வேகன் என்பது இறைச்சி, மீன், முட்டை ஆகியவற்றை மட்டுமல்லாமல் பால், தயிர், வெண்ணெய், நெய், சீஸ், தேன் உள்ளிட்ட விலங்குகளிடமிருந்து பெறப்படும் எந்த பொருளும் சேர்க்கப்படாத உணவாகும். நுகர்வோர் கவனிக்க வேண்டியது, வேகன் குறியீடு உள்ளதா என்று சரிபார்க்க வேண்டும். FSSAI உரிமை எண் அதாவது லைசன்ஸ் நம்பர் இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும். லேபிளில் உள்ள பொருட்களின் பட்டியலை படித்து வாங்க வேண்டும். இந்த புதிய விதிமுறை வேகன் என சந்தைப்படுத்தப்படும் உணவுப் பொருட்களின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தவும் நுகர்வோர் உரிமை

0: பயிர்களை பாதுகாக்கவும் கொண்டுவரப்பட்டுள்ளது. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் விதை பரிசோதனை குறித்து மதுரை விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் ராமலட்சுமி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: பனிவிதை மாதிரிகள் சமர்ப்பிக்கையில் விவசாயிகள் தங்களிடமுள்ள விதைகளில் பூச்சி நோய் தாக்காமலும் தகுந்த ஈரப்பதம் இருக்கும் விதைகளை சமர்ப்பிப்பது அவசியமாகும். விதை ஆய்வகத்தில் பரிசோதனை செய்யப்படுகையில் ஈரப்பதம் அதிகமாகவோ அல்லது பூச்சி நோய் தாக்குதல் இருந்தாலோ தெரிவிக்கையில் அந்த விதைகளை தள்ளுபடி செய்துவிட்டு புதிய விதைகளை விதைப்பு செய்வதால் மறுபருவத்திற்குரிய மகசூல் இழப்பை தடுக்கலாம். விவசாயிகள் தங்களிடம் உள்ள விதைகளை உற்பத்திக்காக பயன்படுத்துவதோ அல்லது விதை விற்பனை நிலையங்களில் விதைகள் வாங்கும் பொழுதிலோ உரிய சான்றட்டைகள் பொருத்தப்பட்டுள்ளதா என்பதை சோதித்தும் வாங்கும் விதைகளுக்கு அந்த விதை விற்பனை நிலையத்திலிருந்து உரிய பில் ரசீது பெறுவதும் அவசியமாகிறது. விவசாயிகள் விதைத்து 35 நாட்களுக்குள்ளாகவும் அல்லது பூக்கும் பருவத்திற்கு 15 நாட்களுக்கு முன்னதாகவும் விதைப்பண்ணை பதிவு செய்வது அவசியமாகும். அப்போதுதான் விதைச்சான்று அலுவலர்கள் வயல் தரங்கள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா என்பதை கள ஆய்வு செய்வதற்கும் விதைச்சான்று உதவி இயக்குனர் தேவைப்படின் மேல் ஆய்வு செய்வதற்கும் வசதியாக அமையும். அதேபோல் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட விதை சுத்திகரிப்பு நிலையத்திற்கு தங்களிடம் இருந்து அறுவடை செய்யப்பட்ட விதைகளை எடுத்து செல்கையில் விவசாயிகளும் உடன் இருப்பது அவசியமாகும். அந்த விதை சுத்திகரிப்பு நிலையத்தில் உள்ள விதை சுத்திகரிப்பு கருவிகள் அதன் சல்லடைகள் முறையாக சுத்தம் செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதும் அவசியமாகும். ஏனெனில் விதை மாதிரிகளில் பிற ரக கலவன்கள் சில நேரங்களில் அதிகப்படியாக அமைய அந்த விதை சுத்திகரிப்பு கருவிகளில் உள்ள சல்லடைகள் முறையாக சுத்தம் செய்யப்படாததும் ஒரு காரணமாக அமையும். விதை ஆய்வாளர்கள் விதை விற்பனை நிலையங்களில் விதை மாதிரிகள் எடுத்து அனுப்புகையில் விதை விற்பனையாளரும் அந்த விதை மாதிரியில் ஒன்றினை தங்கள் கைவசம் வைத்திருப்பது அவசியமாகும். விதை ஆய்வகத்திலிருந்து முடிவுகள் பெறப்படும் வரை அந்த விதை மாதிரியானது இருக்க வேண்டும். விதை ஆய்வகத்தில் பெறப்படும் முடிவுகளில் ஏதேனும் வித்தியாசங்கள் இருப்பின் துறை சார்ந்த நடவடிக்கையிலோ நீதிமன்ற நடவடிக்கையிலோ தங்களுக்கு உரிய பதில்களை சொல்வதற்கு அந்த விதை மாதிரி அவசியமாகும். விதை ஆய்வாளர்கள் விதை மாதிரிகளை அரசால் உற்பத்தி செய்யப்படும் விதைப்பண்ணைகளில் இருந்தோ அல்லது அரசு சார்பு விதை விற்பனையாளர்களிடமிருந்தோ அல்லது தனியார் விதை விற்பனையாளர்களிடமிருந்தோ எந்த ஒரு விதை விற்பனை முனையத்திலிருந்தும் விதை மாதிரிகளை எடுத்து விதை ஆய்வகத்திற்கு அனுப்பலாம்.
0: இதுவரை விதை பரிசோதனை குறித்து மதுரை விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் ராமலட்சுமி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். நிறைவு பெற்றது இன்றைய இன்று ஒரு செய்தி.

0: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையத்தில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: செய்திகள் வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா

0: தலைப்புச் செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியல் இன மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பிவி சிந்து இன்று சீனாவின் சென் யூகையை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 48 லட்சம் கிராம மக்கள் பயனடைந்துள்ளதாகவும் இதுவரை இந்த கிராமங்களில் 46,782 வளர்ச்சி திட்ட பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 24,133 கிராமங்களுக்கு மேம்பாட்டு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் கிராமங்களின் அடிப்படை கட்டமைப்பையும் மேம்படுத்தியதன் அடிப்படையில் 16,759 கிராமங்கள் முன்மாதிரி கிராமங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இணையதளம் மற்றும் செயலி வாயிலாக பணிகள் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வீரேந்திரகுமார் கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று ஊடகவியலாளர்களுக்கான பயிற்சி முகாமின்போது செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார், இந்த தொகுதிகள் தொடர்பான தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதை ஆணையம் கருத்தில் கொண்டுள்ளதாக கூறினார். தேர்தல் வழக்குகள் முடிந்த பின்னர் இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் நேற்று கூடுதலாக மகளிர் பேருந்து சேவையை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீரில் உள்ள உரிமையை பாதுகாக்க தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் தவிக அரசு மேற்கொள்ளும் என்று கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் விடுத்துள்ள அறிக்கையில், காவிரி, மேகதாது, முல்லைப் பெரியாறு உள்ளிட்ட தண்ணீர் பிரச்சினைகளுக்கு முந்தைய அரசு தீர்வு காணவில்லை என்று கூறினார். பல ஆண்டுகளாக நீடிக்கும் இப்பிரச்சினைகளுக்கு கர்நாடகா, கேரள மாநில அரசுகளுடன் பலமுறை பேச்சுக்கள் நடத்தப்பட்டும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது கேரளாவிலும் கர்நாடகாவிலும் தவிகாவின் தோழமை கட்சியான காங்கிரஸ் அரசு இருப்பதால் அம்மாநில முதல்வர்களின் ஒத்துழைப்போடு காவிரி மற்றும் முல்லை பெரியாறு பிரச்சினைகளுக்கு தமிழக அரசு நிரந்தரமான தீர்வை காண வேண்டும் என்று திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பழனியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன், வழக்கமான சார்பதிவாளர் விடுப்பில் சென்றதும் கொடைக்கானலில் இருந்து மற்றொரு சார்பதிவாளர் ஒரே நாளில் பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததும் எப்படி நடந்தது என்று கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவடியில் புதிய குடும்ப அட்டைகளை நேற்று வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் தங்களின் பெயர், முகவரி போன்ற விவரங்களை இணையதளம் வாயிலாக வரும் 31ஆம் தேதி வரை சுயமாக பதிவு கொள்ளலாம் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை களப்பணியாளர்கள் வீடுகளுக்கு நேரடியாக வந்து அந்த விவரங்களை சரிபார்ப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நலத்திட்டங்களை மக்களிடம் முறையாக கொண்டு சேர்க்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். சரியான தகவல்கள் அரசுக்கு பல்வேறு வகைகளில் பயனுள்ளதாக இருக்கும் என்றும், எனவே பொதுமக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆர்வத்துடன் பங்கேற்று பணியாளர்களுக்கு ஒத்துழைக்குமாறும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். தவிகா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. நேற்று இவர்கள் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணை ஆரம்ப கட்டத்தில்

0: பில் ஆர்வத்துடன் பங்கேற்று பணியாளர்களுக்கு ஒத்துழைக்குமாறும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். தாவிகா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட மூன்று பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. நேற்று இவர்கள் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதாகவும் தற்போது ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என்றும் வாதிட்டார். அரசியல் காரணங்களுக்காக தங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக எதிர்த்தரப்பினர் தெரிவித்தனர். காவல்துறை வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கைது செய்யப்பட்டுள்ள மூன்று பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் நாகை மாவட்டத்தில் கடந்த இரண்டு மாதங்களாக கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். இருவரி செய்திகள். அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து ஏழாவது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. மெக்சிகோவில் நேற்றிரவு கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 7.4 பதிவாகியுள்ளது. மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் நேற்று வேன் மீது ரயில் மோதியதில் உயிரிழந்த 5 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. உதகமண்டலம் அருகே கப்பச்சி கிராமத்தில் நேற்று காட்டெருமை தாக்கியதில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் மூத்துக்குளி அருகே அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுகரீஸ்வரர் திருக்கோயிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நேற்று திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். திருச்சி கிழக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை நடத்தி ஜிபே மூலம் பரிமாறப்பட்ட சுமார் 12 லட்சம் ரூபாய் குறித்து விசாரணை நடத்தினர். கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 2,22,200 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு நாகை ஸ்ரீ சொர்ணக்காளியம்மன் ஆலயத்தில் முக்கிய நிகழ்வான பூச்சொரிதல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னையில் அம்மா உணவகங்களை நாள்தோறும் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 1 லட்சமாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரை இறுதியில் இந்தியாவின் பி.வி. சிந்து சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இன்று காலை 7 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. ஜப்பான் வீராங்கனை நொசோமி ஒக்குஹரா காலிறுதிப் போட்டியில் இருந்து விலகியதால் நேரடியாக அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3 இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பாசமுத்திரம் மதுராந்தகம் விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி.வி. சிந்து இன்று சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55. ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம்.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.
3: நம் சுற்றுச்சூழலையும் நமது எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் அது மறுசுழற்சி கழிவுகளை மூலப்பொருட்களாக மாற்றுதல். நம் வீட்டின் முன் பழைய பேப்பர் பழைய இரும்பு பிளாஸ்டிக் பொருட்களை வாங்குகிறோம் என்று ஒருவர் கூவியபடி வருவதை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். பெரும்பாலும் பழைய பொருட்களை விற்றுவிட்டு

0: மறந்து விடுகிறோம். ஆனால் உண்மையில் அதுவே ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் இயக்கத்தின் தொடக்கம். அதற்கு பெயர்தான் மறுசுழற்சி. மறுசுழற்சி என்பது நாம் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் பொருட்களை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து புதிய பொருட்களாக, பயனுள்ள பொருட்களாக மாற்றும் செயல்முறையாகும். இது வெறும் குப்பையை குறைப்பது மட்டுமல்ல, இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்கும் மிகப்பெரிய முயற்சியாகும். நாம் இன்று பயன்படுத்தப்படும் காகிதம், பிளாஸ்டிக், கண்ணாடி, இரும்பு, அலுமினியம் போன்ற எண்ணற்ற பல பொருட்களை இயற்கை வளங்களிலிருந்தே உருவாகின்றன. ஒரு டன் காகிதத்தை தயாரிக்க பல லட்சம் மரங்கள் வெட்டப்படுகின்றன. அதே காகிதத்தை மறுசுழற்சி செய்தால் அந்த மரங்களை வெட்ட வேண்டிய அவசியம் குறைகிறது. அதாவது, மறுசுழற்சி செய்யப்பட்ட காகிதமும் ஒரு மரத்தின் உயிரை காப்பாற்றுகிறது. அதேபோல் இரும்பு மற்றும் பிற உலோகங்களை பெற புதிய சுரங்கங்கள் தோண்டப்படுகின்றன. இதனால் மலைகள் அழிக்கப்படுகின்றன, காடுகள் பாதிக்கப்படுகின்றன. அந்த காடுகளை சார்ந்துள்ள பல உயிரினங்கள் தங்களுடைய வாழ்விடத்தை இழக்கின்றன. ஆனால் பழைய உலோகங்களை மறுசுழற்சி செய்வதால் புதிய சுரங்கங்கள் தோண்டும் தேவையும் குறையும், மலை வளமும் பாதுகாக்கப்படும். இன்று உலகம் முழுவதும் அதிகமாக பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் பிளாஸ்டிக். நாம் வாங்கும் ஒவ்வொரு பொருளும் ஏதாவது ஒரு வகையில் பிளாஸ்டிக் உறையில் வருகிறது. ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் மண்ணில் அலையாமல் கிடக்கின்றன. அவை மண்ணையும் நீரையும் கடலையும் மாசுபடுத்துகின்றன. கடலில் சேரும் பிளாஸ்டிக்கை மீன்கள் உணவாக நினைத்து விளங்குகின்றன. அந்த மீன்களை மனிதர்கள் சாப்பிடும்போது அந்த நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள் நம் உடலுக்குள்ளும் செல்கின்றன. எனவே பிளாஸ்டிக் மாசுபாடு என்பது சுற்றுச்சூழல் பிரச்சினை மட்டுமல்ல, மனித உடல்நல பிரச்சனையும் ஆகும். நமது வீடுகளில் தினமும் பல வகையான கழிவுகள் உருவாகின்றன. காகிதம், பிளாஸ்டிக், கண்ணாடி, உலோகம், உணவு கழிவு என்று பல வகை. இவை அனைத்தையும் ஒன்றாக குப்பையில் போடாமல் தனித்தனியாக பிரித்து சேகரித்தால் மறுசுழற்சி மிகவும் எளிதாகும். கண்ணாடி பொருட்களின் சிறப்பு என்னவென்றால், அவற்றை எத்தனை முறை வேண்டுமானாலும் மறுசுழற்சி செய்ய முடியும். பழைய கண்ணாடியை உருக்கி புதிய கண்ணாடியாக மாற்றும் போது புதிய கண்ணாடி தயாரிப்பதை விட மிக குறைந்த ஆற்றல் போதும். இதனால் மின்சார செலவும் குறைகிறது. அதேபோல் பழைய இரும்பு, செம்பு, அலுமினியம் போன்ற உலோகங்களையும் மீண்டும் உருக்கி புதிய பொருட்களாக மாற்ற முடியும். இதனால் இயற்கை வளங்களின் சுரண்டல் குறைகிறது, தொழிற்சாலைகளில் உற்பத்தி செலவும் குறைகிறது. மறுசுழற்சி சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்ல, பொருளாதாரத்திற்கும் உதவுகிறது. பழைய பொருட்களை சேகரித்து தரம் பிரித்து மறுசுழற்சி செய்யும் துறையில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. அதாவது, குப்பையாக கருதப்படும் பொருட்களே பல குடும்பங்களின் வாழ்வாதாரமாக மாறுகின்றன. இன்று உலக நாடுகள் அனைத்தும் கழிவில்லா சமூகம் என்று ஒரு இலக்கை நோக்கி நகர்கின்றன. அந்த இலக்கை அடைய ஒவ்வொரு குடிமகனும் தனது வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டில் உருவாகும் கழிவுகளை மக்கும் கழிவு, மக்காத கழிவு என்று பிரித்து வைக்க வேண்டும். தேவையில்லாமல் பிளாஸ்டிக் பைகளை வாங்குவதை தவிர்த்து துணி பைகளை பயன்படுத்த வேண்டும். பழைய செய்தித்தாள்கள், காகிதங்கள், இரும்பு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் மறுசுழற்சி மையங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்கியவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.
2: இயற்கையின் மடியை பிரிந்து இப்படி வாழ.
3: இனி தொடர்வது சுழல் விளக்கு, சென்னை அஞ்சல்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: செல்லும் வகையில் கொள்கைகள் உருவாக்கம் பெற்று வருகின்றன. இந்த சாதகமான வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு இந்தியா பல்வேறு நாடுகளோடும்

கூட்டமைப்புகளோடும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை உருவாக்கி வருகிறது. அதன் மூலம் உலக அளவில் 38க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் நமது வர்த்தகம் எளிதாகியுள்ளது. உலகின் மிகப்பெரிய தடையற்ற வர்த்தக மண்டலத்தை உருவாக்கும் வகையில் ஐரோப்பிய நாடுகளுடன் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் ஒன்றை இந்தியா உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் இந்தியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் 93% பொருட்களுக்கு வரிவிலக்கு அளிக்கப்படுகிறது. ஜவுளி, தோல் பொருட்கள், ஆடை மற்றும் காலணிகள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் விதித்து வந்த 12 முதல் 17% வரையிலான வரிகள் நீக்கப்பட்டுள்ளதால் இந்திய வணிகர்களின் போட்டி திறன் மேம்பட்டுள்ளது. பொறியியல் தயாரிப்புகள், மருந்துகள், ரசாயன பொருட்கள் மற்றும் கடல் உணவுகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு எளிதாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மின்சார வாகனங்கள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் போன்ற முக்கிய துறைகளில் வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றம் இந்தியாவில் அதிகரிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் செய்யப்பட்டுள்ள விரிவான பொருளாதார கூட்டு ஒப்பந்தத்தால் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் 90% பொருட்களுக்கு சுங்கவரி முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஆபரணங்கள், மருந்துகள், பொறியியல் பொருட்கள் மற்றும் விவசாய பொருட்களின் ஏற்றுமதி வெகுவாக அதிகரித்துள்ளது. நீண்டகால கச்சா எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை வாயு விநியோகத்திற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதால் இந்தியாவின் எரிசக்தி தேவைகள் தடையின்றி பூர்த்தியாவதுடன் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய நாட்டுடனான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் மூலம் ஜவுளி, தோல் பொருட்கள், நகைகள் மற்றும் பொறியியல் பொருட்கள் போன்ற இந்திய தொழில்துறைகள் பயனடைகின்றன. நம் நாட்டின் 6000க்கும் மேற்பட்ட தயாரிப்புகள் ஆஸ்திரேலிய சந்தைக்கு எவ்வித இறக்குமதி வரியும் இன்றி செல்கின்றன. இதனால் ஆஸ்திரேலியாவில் இந்திய பொருட்களின் விலை குறைந்து சந்தை வாய்ப்பு பன்மடங்கு அதிகரித்துள்ளது. இந்திய மென்பொருள் வல்லுநர்கள், ஆசிரியர்கள், கணக்காளர்கள் போன்ற சேவை துறையினருக்கு ஆஸ்திரேலியாவில் பணிபுரிய எளிதான வாய்ப்புகள் மற்றும் விசா நடைமுறைகளில் தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதேபோல தென்கொரியா மற்றும் ஜப்பான் நாடுகளுடனான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, புரூனே, வியட்நாம், லாவோஸ், மியான்மர், கம்போடியா, கிழக்கு திமோர் உள்ளிட்ட நாடுகளை உள்ளடக்கிய ஆசியான் நாடுகளுடனான சரக்கு மற்றும் சேவை வர்த்தக ஒப்பந்தம் என இந்தியா பல வணிக பரிவர்த்தனைகளுக்கான ஒப்பந்தங்களை உருவாக்கியுள்ளது. இவற்றின் மூலம் இந்திய சந்தைகளில் உற்பத்தியாகும் பொருட்களுக்கு சர்வதேச சந்தையில் மிகப்பெரிய விற்பனை வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. வரி குறைப்பு செய்யப்படுவதால் சர்வதேச போட்டியாளர்களோடு போட்டியிட்டு குறைந்த விலைக்கு இந்திய பொருட்களை சந்தைப்படுத்த முடிகிறது. வெளிநாடுகளிலிருந்து மூலப்பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்க முடிகிறது. இதன் மூலம் வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறது. திறன் வாய்ந்த நிபுணர்கள் கிடைக்கிறார்கள். இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் முத்தாய்ப்பாக இங்கிலாந்து நாட்டுடன் செய்யப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கடந்த 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்தியாவும் இங்கிலாந்தும் பல நூற்றாண்டுகளாக வரலாறு, அரசியல், வணிகம் ஆகியவற்றின் வழியாக ஒன்றோடொன்று உணர்வு பூர்வமான பந்தம் கொண்ட நாடுகளாக இருந்து வருகின்றன. காலனித்துவ ஆட்சியின் கசப்பான அனுபவங்களை தாண்டி இன்று இரு நாடுகளும் சமமான பங்காளிகளாக பொருளாதார வளர்ச்சியை நோக்கி பயணிக்கின்றன. அந்த பயணத்தில் முக்கியமான மைல்கல்லாக இந்தியா இங்கிலாந்து ஒருங்கிணைந்த பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் அமைந்துள்ளது. 2022ஆம் ஆண்டு தொடங்கிய இந்தியா இங்கிலாந்து வர்த்தக ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தைகள் பல கட்டங்களை தாண்டி வெற்றிகரமாக நிறைவடைந்து தற்போது இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இது வெறும் வர்த்தக ஒப்பந்தம் மட்டுமல்ல, இரு நாடுகளின் நீண்டகால பொருளாதார ஒத்துழைப்புக்கான அடித்தளமாகவும் திகழ்கிறது. 2025 ஜூலை 24 அன்று இங்கிலாந்தின் லண்டன் நகரில் இந்தியா இங்கிலாந்து ஒருங்கிணைந்த பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் மிக முக்கியமான அம்சம் இந்திய பொருட்களுக்கு இங்கிலாந்து சந்தையில் அதிக அளவிலான சுங்க வரி சலுகைகள் கிடைப்பதாகும். இதன் மூலம் ஜவுளி, ஆயத்த ஆடைகள், தோல் பொருட்கள், மருந்துகள், நகைகள், பொறியியல் பொருட்கள், கடல் உணவுகள் உள்ளிட்ட இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி துறைகள் பெரும் பயனடையும். சுங்க வரி குறைவதால் ஏற்றுமதி அதிகரித்து உற்பத்தியும் விரிவடையும். இதன் மூலம் நமது தகவல் தொழில்நுட்பம், நிதி சேவைகள், கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட சேவை துறைகளுக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. இந்திய நிபுணர்கள் மற்றும் திறமையான பணியாளர்களுக்கு இங்கிலாந்தில் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் மேலும் விரிவடையும். இந்தியாவின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பல பலன்களை பெறும். உலகத்தரமான

0: வெளிநாடு சந்தையை எளிதாக அணுகும் வாய்ப்பும் உருவாகும். ஏற்றுமதி அதிகரிப்பதன் மூலம் புதிய தொழில் முனைவோர் உருவாகவும் வேலைவாய்ப்புகள் பெருகவும் வாய்ப்புள்ளது. மேலும் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரிப்பதன் மூலம் உற்பத்தி, தொழில்நுட்பம் மற்றும் புதுமை சார்ந்த வளர்ச்சிக்கும் ஊக்கம் கிடைக்கும். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 2030 இருதரப்பு வர்த்தகம் 11.5 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவுக்கு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சமையல் கலைஞர்கள், யோகா பயிற்சியாளர்கள் போன்ற தொழில்முறை நிபுணர்கள் எளிதான பயண வசதிகள் மற்றும் விசா சலுகைகளால் பயன்பெறலாம். இந்த புதிய வர்த்தக ஒப்பந்தம் இந்திய ஆயத்த ஆடை தொழிலுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. இந்த ஒப்பந்தம் மூலம் இந்திய ஆடை ஏற்றுமதியாளர்கள் 9% வரை செலவு குறைப்பை பெற முடியும். மேலும் பின்னலாடை ஏற்றுமதி கணிசமாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின்படி இங்கிலாந்து விதிக்கும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் மீதான 70% வரையிலான வரிகள், கடல்சார் பொருட்கள் மீதான 21% அதிகமான வரிகள், பொறியியல் பொருட்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் மீதான 18% வரிகள், தோல் மற்றும் காலணி தயாரிப்புகள் மீதான 16% வரையிலான வரிகள் மற்றும் ஜவுளி வகைகள் மீதான சுமார் 12% வரிகள் பூஜ்யமாக குறைக்கப்படும். இது இங்கிலாந்து சந்தையில் இந்திய ஏற்றுமதிகளை கணிசமாக அதிகரிக்கும். இனி 1100 மேற்பட்ட ஜவுளி மற்றும் ஆடை பொருட்களை இனி சுங்கவரி இல்லாமல் ஏற்றுமதி செய்ய முடியும். திருப்பூர், கோவை போன்ற ஜவுளி ஏற்றுமதி மையங்களுக்கு விதிமுறை செலவுகள் குறைவதோடு தாமதங்கள் தவிர்க்கப்பட்டு சந்தையை விரைவாக அடைய வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக மின்சார வாகனங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட உற்பத்தி துறைகளில் கூட்டு முதலீடுகள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். சென்னை ஸ்ரீபெரும்புதூர் வாகன உற்பத்தி மையம் மற்றும் கோவை பொறியியல் ஏற்றுமதி நிறுவனங்கள் உலகளாவிய விநியோக சங்கிலியில் இணையும் வாய்ப்பும் அதிகரிக்கும். மேலும் தோல் பொருட்கள் மற்றும் காலணிகளுக்கு முன்பு 16% வரை இருந்த சுங்கவரி முழுமையாக நீக்கப்படும். இதன் மூலம் வேலூர் மற்றும் ஆம்பூர் தோல் தொழில் மையங்கள் வலுப்பெற வாய்ப்பு உருவாகியுள்ளது. கடல்சார் உணவுப் பொருட்களுக்கு 4.2% முதல் 8.5% வரை இருந்த சுங்கவரி நீக்கப்படும். இதன் மூலம் தூத்துக்குடி துறைமுகம் மற்றும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் இருந்து கடல் உணவு ஏற்றுமதி அதிகரிக்கும். இந்த ஒப்பந்தம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தில், இந்த ஒப்பந்தம் இந்தியா இங்கிலாந்து இடையிலான உறவில் ஒரு முக்கியமான தருணமாகும். இது நடைமுறைக்கு வருவதன் மூலம் இரு நாட்டின் பொருளாதார உறவுகள் மேலும் வலுவடையும். இந்த ஒப்பந்தங்கள் இரு நாடுகளின் கூட்டு லட்சியங்களை மக்களின் வாழ்வை மேம்படுத்தும் உறுதியான வாய்ப்புகளாக மாற்றுகின்றன. இந்த வர்த்தக ஒப்பந்தம் நமது விவசாயிகள், தொழில் முனைவோர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும். பல துடிப்பான துறைகள் இங்கிலாந்தின் சந்தையில் இனி வலுவாக நுழைய முடியும். தொழில்நுட்பம், தொழில்துறை சேவைகள் மற்றும் புத்தாக்கம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதுடன் திறமையான இந்தியர்கள் அங்கு சென்று பணிபுரிவதற்கான வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து ஒருங்கிணைந்த பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. ஏற்றுமதி வளர்ச்சி, வேலைவாய்ப்பு அதிகரிப்பு, முதலீட்டு விரிவாக்கம், சேவைத்துறை முன்னேற்றம் ஆகியவற்றின் மூலம் இந்தியாவின் உலகளாவிய பொருளாதார நிலையை மேலும் வலுப்படுத்தும் திறன் இந்த ஒப்பந்தத்திற்கு உள்ளது. இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தினால் இந்திய பொருளாதாரம் மேலும் வலுப்பெறும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை, வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 7:10. மதுரை தென்றல் திரை இசை கேட்கலாம். கேட்பதற்கு முன் விளம்பரம்.
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மதுர தென்றல் திரைசை கேட்டோம். தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் மூன்றாம் இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான

செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜலந்தரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர்

0: உள்ள மாநில அரசு சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்ய உள்ளார். இரு நாடுகளின் எல்லைக்கு அருகில் ஜுமாபச் என்ற இடத்தில் அமைந்துள்ள எல்லை பாதுகாப்பு படைப்பிரிவு அலுவலகத்திற்கும் அவர் சென்று வீரர்களுடன் கலந்துரையாட உள்ளார். அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகளை நடவுள்ள அமைச்சர் எல்லை பாதுகாப்பு படையினருக்கான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் தொடங்கி வைக்க உள்ளார். இன்று மாலை சிலிகுரியில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் எல்லை மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்களை ஆய்வு செய்ய உள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த 3 குற்றவியல் சட்டங்களின் அமலாக்கம் தொடர்பாக மாநில அரசு அதிகாரிகளுடன் திரு அமித்ஷா ஆலோசனை நடத்த உள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் உரையாற்றிய அவர், இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கம் திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே விமான தயாரிப்பை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாக கூறினார். விமான பராமரிப்பு, பழுதுபார்ப்பு, கட்டமைப்பையும் அரசு வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஹைட்ரஜன் ஆற்றலில் இயங்கும் நாட்டின் முதலாவது ரயில் சேவை ஹரியானாவில் தொடங்கப்பட்டு இருப்பது நாட்டிற்கு பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி மற்றும் மகாராஷ்டிர முதல்வர் திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் ஆகியோர் புனேயில் இன்று 3 முக்கிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு கூட்டாக அடிக்கல் நாட்டுகின்றனர். இந்த திட்டங்களின் கீழ் புனே சாம்பஜி நகர் இடையிலான 246 கிலோமீட்டர் நீளமுள்ள பசுமை விரைவு சாலையின் முதல்கட்டமாக காரடி சந்திப்பு மற்றும் ஷிரூர் பைபாஸ் இடையே 53 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6 வழிச்சாலை அமைக்கப்பட உள்ளது. மேலும் அடப்சர் முதல் யவத் வரை 30.5 கிலோமீட்டர் நீளத்திற்கும் டாலிகவுன் செகான் ஷிக்ராப்பூர் இடையே 54.3 கிலோமீட்டர் நீளத்திற்கும் புதிய சாலைகள் அமைக்கப்பட உள்ளன. இந்த திட்டங்கள் அப்பகுதியின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதோடு பயண நேரத்தை சேமிக்கவும் புனே பிராந்தியத்தின் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பெரிதும் உதவும் என்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் குன்னூர், சின்னசேலம், சென்னை பூங்கா ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாரம்பரிய கட்டிடக்கலையை பாதுகாத்து உலகத்தரத்திலான பயணிகள் வசதிகளை உருவாக்கும் இந்த மேம்பாடு நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் என்று கூறியுள்ளார். ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சின்னசேலம் மற்றும் சென்னை நகர பகுதிகளில் போக்குவரத்து வசதியும் உள்ளூர் மக்களின் பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் முன்னேற்றமடையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹரியானாவில் முதல் ஹைட்ரஜன் ரயில் தொடங்கி வைக்கப்பட்டு இருப்பது நாட்டின் தொழில்நுட்ப திறனுக்கு அடையாளம் மட்டுமல்ல, உலகிற்கே முன்மாதிரி என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் டிஜிட்டல் திறனை உலகத்தரம் வாய்ந்த உற்பத்தி துறையுடன் இணைப்பதன் மூலம் பல்வேறு நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் உறவுகளை வலுப்படுத்த முடியும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்தோனியா வர்த்தக அமைப்பில் நேற்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் வெளிப்படையான போட்டித்தன்மை கொண்ட வணிக சூழலை உருவாக்க சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். எஸ்தோனியா நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். முன்னதாக நேற்று எஸ்தோனியா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கஸ் சாகனாவை திரு பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். இருவரும் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தனர். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை அடுத்து புதிய வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனா்.

0: பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் இன்று உலகளாவிய உயிரி எரிபொருள் கூட்டணியின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்தார். இதுகுறித்து சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்துள்ள திரு ஹர்தீப் சிங் பூரி, 19 நிறுவன உறுப்பினர்களுடன் தொடங்கப்பட்ட இந்த கூட்டணி தற்போது 34 உறுப்பு நாடுகளையும் 14 சர்வதேச அமைப்புகளையும் கொண்டு வளர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒரு சிறிய யோசனையாக தொடங்கப்பட்ட இந்த முயற்சி இன்று உலகளாவிய வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் ஒட்டுமொத்த உலகிற்குமான உயிரி எரிபொருள் திட்டங்களை முன்னெடுக்கும் ஒரு முக்கிய சர்வதேச நிறுவனமாக உருவெடுத்துள்ளது என்றும் அவர் கூறினார். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் வெளிநாட்டு ஆய்வு மற்றும் உற்பத்தி திட்டங்கள் குறித்தும் திரு ஹர்தீப் சிங் பூரி ஆய்வு செய்தார். அமெரிக்கா அடுத்த 2 முதல் 3 நாட்கள் போரை தொடர்ந்தால் ஈரான் முழு அளவிலான தாக்குதலை தொடங்கும் என்று அந்நாட்டின் உயரிய தலைவரின் மூத்த ராணுவ ஆலோசகர் திரு சையத் முஜ்தபா கமேனி எச்சரித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தம் தோல்வியடைந்ததை அடுத்து புதிய வியூகத்தை வகுக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனி பதிலடி கொடுப்பதோடு ஈரான் திருப்தி அடையாது என்றும் எல்லையை கடந்தும் தாக்குதல் நடத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ஈரானின் ராணுவ திறனை சிதைப்பதே தங்களின் நோக்கம் என்று தெரிவித்துள்ள அமெரிக்கா, நேற்று தொடர்ந்து 7வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ராணுவ கட்டமைப்புகளை வலுவிழக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அது கூறியுள்ளது. இமயமலையையொட்டியுள்ள மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களில் நாளை வரை மிக அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அந்த மாநிலங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, சத்தீஸ்கர் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் நாளை வரை கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது தவிர பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம், ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர ஆந்திர பிரதேசம், ஜம்மு மற்றும் காஷ்மீர், லடாக், மத்திய மகாராஷ்டிரா மற்றும் மரத்வாடா ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து 3 இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை மணி 2:30 நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இறுதிப் போட்டியில் நாளை மறுநாள் மோதவுள்ள அர்ஜென்டினாவும் ஸ்பெயின் அணியினரும் தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இறுதிப் போட்டிக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3 இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள் இந்த பகுதியில் இன்டர்மிடன்ட் ஃபாஸ்டிங் என்கின்ற சீரான உணவு இடைவெளி குறித்து விளக்கம் அளிக்கிறார் உணவியல் நிபுணர் ஆர் செல்வ அபிராமி அவர்கள். இன்டர்மிடன்ட் ஃபாஸ்டிங், அதாவது சீரான உணவு இடைவெளி அப்படின்னா என்ன?
3: ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே உணவு சாப்பிட்டு மீதமுள்ள நேரத்தில் குறைந்த கலோரிகளை உடைய திரவபானங்களை எடுத்துக்கொள்வது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எனப்படும். இது ஒரு வகை டயட் அல்ல, உணவு சாப்பிடும் நேரத்தை ஒழுங்குபடுத்தும் ஒரு முறையே ஆகும். உதாரணத்திற்கு 16:8 முறையில் 16 மணி நேரம் உண்ணாமல் இருந்து 8 மணி நேரத்திற்குள் காலை, மதியம், இரவு உணவுகளை எடுத்துக்கொள்வார்கள். எடுத்துக்காட்டாக காலை உணவை 11 மணியில் தொடங்கி இரவு உணவை 7 மணிக்கு முடிப்பார்கள். இந்த நேரத்தில் சத்தான சமச்சீரான உணவுகளை சாப்பிடுவது மிகவும் முக்கியம்.
2: இன்டர்மிடன்ட் ஃபாஸ்டிங் என்று சொல்கின்ற சீரான உணவு இடைவெளியானது உடல் எடையை குறைப்பதற்கு உதவுமா?
3: ஆம், உதவக்கூடும். உணவு சாப்பிடும் நேரம்

0: குறைவதால் பலருக்கு இயல்பாகவே நாள் முழுவதும் எடுத்துக்கொள்ளும் மொத்த கலோரிகளின் அளவு குறைகிறது. உடலில் சேமித்து வைத்திருக்கும் கொழுப்பை ஆற்றலாக பயன்படுத்தும் வாய்ப்பு அதிகரிக்கலாம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் செய்தாலும் கலோரி மிகுந்த உணவான இனிப்பு எண்ணெய் அதிகமுள்ள உணவை எடுத்து கொண்டால் பலன் கிடைக்காது. அதனால் சமச்சீர் உணவு, போதுமான புரதச்சத்து, நார்ச்சத்து, தினசரி உடற்பயிற்சி, நல்ல தூக்கம் ஆகியவற்றுடன் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இணைந்தால் நல்ல பலன் கிடைக்கும்.
1: இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்று சொல்லக்கூடிய இந்த சீரான உணவு இடைவேளி பயிற்சியில எந்த மாதிரியான பானங்களை நாங்கள் அருந்தலாம்?
0: ஃபாஸ்டிங் நேரத்தில் உடலை நீர்ச்சத்துடன் வைத்திருப்பது மிகவும் முக்கியம். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது தலைவலி, சோர்வு போன்றவற்றை தவிர்க்கும். ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது சர்க்கரை அல்லாத பிளாக் காஃபி, பிளாக் டீ, கிரீன் டீ, மோர், இளநீர், ஹெர்பல் டீ என்று சொல்லக்கூடிய சங்குப்பூ தேநீர், துளசி தேநீர், சுக்கு தேநீர் இவை அனைத்தையும் அருந்தலாம்.
1: இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்று சொல்லக்கூடிய இந்த சீரான உணவு இடைவெளி பயிற்சி பல பயன்களை எங்களுக்கு தருதுன்னு சொன்னீங்க. இருந்தாலும் இந்த பயிற்சியை யார் யாரெல்லாம் செய்யக்கூடாது?
0: கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், அல்சர் உள்ளவர்கள், உடல் எடை மிகவும் குறைவாக உள்ளவர்கள், 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள், ஈட்டிங் டிசார்டர் உள்ளவர்கள் இதை தவிர்க்க வேண்டும்.
1: இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்று சொல்லக்கூடிய சீரான உணவு இடைவேளை பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான உணவை சாப்பிட வேண்டும்?
0: ஃபாஸ்டிங் முடிந்தவுடன் அதிகமாக சாப்பிடாமல் சமச்சீர் உணவை தேர்வு செய்ய வேண்டும். இதில் புரதச்சத்து, முழு தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், நல்ல கொழுப்புகள் ஆகியவை இருக்க வேண்டும். உணவை தொடங்கும் போது முதலில் புரதச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது, அதாவது நட்ஸ், தயிர், முட்டை போன்ற உணவுடன் ஆரம்பிக்க வேண்டும். இவை லெப்டின் எனப்படும் நிறைவு ஏற்படுத்தும் ஹார்மோன்களின் செயல்பாட்டை ஊக்குவித்து நீண்ட நேரம் பசி வராமல் இருக்க உதவுகிறது.
1: இன்றைய நலமாய்வாள நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள் பகுதியில் இன்டர்மிடன்ட் ஃபாஸ்டிங் என்று சொல்லக்கூடிய சீரான உணவு இடைவேளி பயிற்சி குறித்து நமக்காக விளக்கம் அளித்தார் உணவியல் நிபுணர் ஆர். செல்வ அபிராமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 7:30. இன்று ஒரு தகவல் கேட்கலாம். வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: அந்த ஆளை கண்டா ஏன் இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் நண்பர்கிட்ட. எலெக்ஷனில் அவன் எதிர்த்து நின்னவன் சார், என்ன அவங்ககிட்ட நமக்கு என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னாரான் ரொம்ப கோபமாக இவர். சரி, அந்த ஆள் யாருன்னு கேட்டேன். என் கூட பிறந்த தம்பி தான் சார் அப்படின்னார் அந்த கோபம் குறையாமல். அதாவது நம்ம ஊர் நிலவரம் இப்படி, அதாவது அண்ணனும் தம்பியும் எதிர்த்து எதிர்த்து நிற்பாங்க, தெரியதில்லை, ஒருத்தர் ஒருத்தர் கண்டா பேசிக்கிறதில்லை. ஆனால் இங்கெல்லாம் அதில் எப்படி தெரியுமா, அங்கே ஒரே மேடையில் போட்டி போடுற ரெண்டு வேட்பாளர்களும் பேசுவாங்களாம், பட்டிமன்றம் மாதிரி. ஒருத்தர் முதல்ல எழுந்திருப்பார், நான் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் என்னென்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காருவார். அதுக்கப்புறம் அடுத்தவர் எழுந்திருப்பார், அவர் சொல்லுவார், நான் வெற்றி பெற்றால் இந்த மக்களுக்கு என்னென்ன செய்வேன், இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்வேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உட்காருவார். ரெண்டு பேரும் ஒரே மேடையில் பேசுவாங்க, மக்கள் ரெண்டு பேர் பேச்சையும் கேட்டுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதுதான் அங்கே உள்ள பழக்கம். இங்கே அப்படி இல்லை, இங்கே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாவே முகத்தை திருப்பிக்கிறது. ஒரு தடவை இது மாதிரி ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே வெளிநாட்டில் தான், நேரத்துக்கு சரியாக ஒரு வேட்பாளர் வந்து சேரலை. இது இங்கிலாந்தில் நடந்த நிகழ்ச்சி. அப்புறம் என்னாச்சுன்னா, ஒருத்தர் வந்துட்டார், இன்னொருத்தர் வந்து சேரலை. அப்புறம் உடனே அந்த ஒருத்தர் வந்தவர் பேச ஆரம்பிச்சிட்டார், அதாவது அந்த இன்னொருத்தர் சார்பாகவே பேசிட்டாராம். அதாவது அவர் வரலை, நான் அவர் சார்பாக வந்து நான் பேசிடுறேன், அதாவது அவர் ஜெயிச்சுட்டா அவர் என்னென்ன செய்வார் இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்தில் உள்ள நியாயத்தை எடுத்து இவரே சொல்லிட்டாராம். இப்படிலாம் அங்கே நடந்து தான் இது எப்பேற்பட்ட தேர்தல் பண்பாடு பாருங்கள். அதனால் இன்னொரு விஷயம், இப்போ இங்கிலாந்துலாம் ஓட்டு கேட்குறப்ப வெற்றியா தோல்வியாங்கிறத ஓரளவுக்கு யூகிச்சு விடலாமா? இப்போ ஒரு வேட்பாளர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன பார்த்து செய்கிறோம், போயிட்டு வாங்க அப்படின்னு சில வீடுகளில் வாசலில் நின்று சொல்லி அனுப்பிச்சிருவாங்களாம். வேறு சில வீடுகளில் எப்படின்னா, வேட்பாளரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு காபி சாப்பிட சொல்லி உபசரித்து அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறது வழக்கமாக. இதில் எந்த வீட்டு

0: ஓட்டு நிச்சயம் தெரியுமா, வாசலில் நின்று வழி அனுப்பி வச்சுட்றாங்க பாருங்கள், அவங்க ஓட்டு நிச்சயம். உள்ளே கூப்பிட்டு காப்பி கொடுத்து அனுப்புகிறாங்க பாருங்கள், அவங்க ஓட்டு நிச்சயம் இல்லையா. சரி, அப்புறம் ஏன் அந்த உபசரிப்பு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அதாவது அது ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கிற முறையாக, ஐயோ பாவம் நாம் இவருக்கு ஓட்டு தான் போட போகிறதில்ல, இதையாவது செய்வோம், காப்பியாவது சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணமாக, இப்படி அந்த ஒரு பழக்கம். ஆக அந்த ஊரில் நிறைய காப்பி சாப்பிட்ணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டால் தேர்தலில் தோற்று போகிறதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு சமயம் ஒரு ஊரில் தேர்தல் நடந்துதான், ஒரு தொகுதியில் நின்று தோற்று போன ஒருத்தர் கையில் ஒரு துப்பாக்கியோடு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தாராம். ஒரு போலீஸ்காரர் அவரை பார்த்துட்டு சந்தேகப்பட்டிருக்கார். அதனால் அவரை தடுத்து நிறுத்தி என்ன இது துப்பாக்கியோடு சுற்றுறீங்களேன்னு விசாரிச்சிருக்கார். இதுக்கு அவர் சொன்னாராம், சார் இந்த தொகுதியில் மொத்தம் 100,000 வாக்காளர்கள், அதில் எனக்கு 10,000 பேர் மட்டும்தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா எனக்கு வேண்டாதவங்க இந்த தொகுதியில் 90,000 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் என்னுடைய பாதுகாப்புக்கு ஆயுதம் இல்லாமல் நடமாடலாமா அப்படின்னு கேட்டாராம். எவ்வளவு எச்சரிக்கை பாருங்கள். நம்ம ஊரில் சில பேர் ஓட்டு கேட்குற விதமே தனி. ஒருத்தர் ரொம்ப சாமர்த்தியமாக ஓட்டு கேட்பாராம். அவர் எப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போகிறாருன்னு வச்சிங்களேன், அந்த நேரம் அந்த வீட்டுக்காரர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ அதே வேலையை இவரும் கொஞ்ச நேரம் செய்வாராம், அவருக்கு ஒத்தாசையாக. அதுக்கப்புறம் மெதுவாக பேச்சு கொடுப்பார், ஓட்டு கேட்பார், இது மாதிரி எலெக்ஷனில் நிற்கிறேன் கவனிக்கணும்னு. அது மாதிரி இவர் ஒரு தடவை இவர் போனப்போ அங்கே வந்து அவர் என்ன பண்ணிகிட்ருக்கார், வீட்டுக்கு பின்னாடி மாட்டு கொட்டையில் பால் கறந்துக்கிட்டு இருக்கார் ஒரு பசுமாட்டுக்கிட்ட. அந்த வீட்டில் இவர் ஓட்டு கேட்க போனவர் இவர் ஓடி போய் இன்னொரு சொம்பை எடுத்துக்கிட்டு அதே மாட்டுக்கு இன்னொரு பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு இவரும் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டார். எதிராக உட்காந்துட்டுருக்கார் அவர், இவர் இந்த பக்கம் உட்காந்துருக்கார். கீழே கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இவர் மெதுவாக அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாராம், இது மாதிரி நான் எலெக்ஷனில் நிற்கிறேன், நீங்கள் ஓட்டு போடணும், அதுக்காக தான் வந்தேன்னாராம். அது முடியாதுங்களேன்னாராம் அவர். ஏன்னு கேட்டிருக்கார், நான் இந்த வீட்டுக்காரன் இல்லை, நானும் ஒன்ன மாதிரி ஓட்டு கேட்க வந்தவன் தான் அப்படின்னாராம் அவர்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம், வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதுர தென்றல் திரை இசை கேட்கலாம். முதலில் ஒலிக்க இருப்பது விடுதலை திரைப்பட பாடல்.

நேரம் 7:45. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது மதுரை தென்றல் திரை இசை. இனி கேட்கலாம் வேடனை தேடிய மான் திரைப்பட பாடலை.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேர காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் வலம் வந்து கொண்டிருக்கும் மதுரத்தென்றல் திரை இசையில் இனி கேட்கலாம் நெஞ்சிலே துணி விரிந்தால் திரைப்பட பாடலை.

0: மதுரை வானொலியில் இதுவரை ஒலித்தது மதுரத்தென்றல் திரைசி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 8 மணி. இனி தொடர்ந்து கேட்கலாம் மதுரத்தென்றல் திரைசியாக. ஒலிப்பது எஸ் ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்களில் பாடல்கள். முதலில் கேட்கலாம் சித்திர செவ்வானம் திரைப்பட பாடலை.
1: இங்கே உன்னை கண்டால் கூட நெஞ்சில் கொண்டா

0: இதுவரை காக்க காக்க திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டோம்.
1: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
1: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
2: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
2: ஐயோ பல்லோ பல்லோ.
1: இங்கே உட்காரங்கி, நான்
2: பாத்துக்கிறேன். ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
1: அத அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
2: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
1: உன் தம்பி தான்.
2: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
1: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான்.
3: பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டு ஹெல்மெட்ட கழட்டி மடியில வைக்கிறீங்க, போன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்ப பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
4: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: இனி தொடர்வது அரங்கிசை சென்னை அஞ்சல்.

நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். முதலில் பஞ்ச மாதங்க முக மலகரி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம்.

நேயர்களே, அரங்கிசை நிகழ்ச்சியில் மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பஜரே ரேச்சித்த கல்யாணி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக அதிபோ அல் அதிபோ அன்னமாச்சாரியா கிருதி ராகம் மத்யமாவதி ஆதிதாளம்.

இதுவரை அரங்கிசை நிகழ்ச்சியில் மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீண இசை கேட்டோம். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 10 மணி. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி கேட்கலாம். முதலில் ஒலிக்க இருப்பது காலமடி காலம் திரைப்பட பாடல்.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
1: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம்.

0: எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
1: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக்ல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
0: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் நங்கூரம் திரைப்பட பாடலை.

இனி கேட்கலாம் நாளைய செய்தி திரைப்பட பாடலை.

மழைக்காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக

அரிசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பையா போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தான், தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: இனி ஒலிப்பது நாளெல்லாம் பௌர்ணமி திரைப்பட பாடல்.

சங்குலி இடையோ அசங்கிடும் கிங்கினி என்ன சொல்லி என்ன பாட கம்பனில்லை கவிதை பாட என்ன சொல்லி என்ன பாட கம்பனில்லை கவிதை பாட அவள் தஞ்சை தரணியில் கொஞ்சம்

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேயர்கள் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல் திரை இசை. முதலில் தைப்பொங்கல் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

மதுர தென்றலில் இதுவரை தைப்பொங்கல் திரைப்படத்திலிருந்து இரு பாடல்கள் கேட்டோம். இனி ஒலிக்க இருப்பது தலைவாசல் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது மதுரத்தென்றல் திரை இசை. இனி நடிகன் படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

ஒலித்த எனக்காக காத்திரு திரைப்பட பாடல்களுடன் நிறைவு பெற்றது மதுரை தென்றல் திரை இசை நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 12 மணி.

0: நமது மதுரை வானொலியில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். கேட்பதற்கு முன் விளம்பரம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் மணி 12:10 சங்கீத சாரல். இதில் பி அட்சய ஹரிணி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 12:50 மெல்லிசை கேட்கலாம், சென்னையிலிருந்து அஞ்சலாகும். பகல் மணி 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 1:10 ஒலிக்க இருக்கும் பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் கோவாவின் கட்டிடக்கலை வரலாறும் சிறப்பும் கேட்கலாம். எழுதியவர் எம் சண்முகவேல் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 மெல்லிசை. பிற்பகல் மணி 2:15 மதுரத்தென்றல் திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:00 எமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறும். இன்றைய மாலை ஒலிபரப்பில் 5:30 குரல் அமுதம், தொடர்ந்து மதுரத்தென்றல் திரை இசை கேட்கலாம். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:10 ஒருபட பாடல்கள் கேட்கலாம். 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள் இடம்பெறும். 7:00 மதுரத்தென்றல் திரை இசை கேட்கலாம். 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் சரவணன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். இன்று 7:25 பண்ணை செய்தி. தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் உழவர் உலகம் நிகழ்ச்சியில் சிறு தானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும். மதுரை வேளாண் கல்லூரி வேளாண்மை விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள், வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறுமன் ஆகியவை இடம்பெறும். 8:05 மதுரத்தென்றல் திரை இசை கேட்கலாம். 8:10 இசை மஞ்சரி, ஓஎஸ் அருண் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 8:45 த டிஜிட்டல் அபாத்கரி ஆங்கில நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி கேட்கலாம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:15 மதுரத்தென்றல் திரை இசை கேட்கலாம். 9:30 நட்சத்திர கீதங்கள் பழைய திரை இசை பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் என்பிஎம் டியோபிராத் மிஸ்ரா அவர்களின் சிதார் இசை ஒலிக்கும். நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 11:10 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறும். இதுவரை நமது மதுரை வானொலியில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம்.
2: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: badminton. Indian shuttler and two-time Olympic medalist P.V. Sindhu stormed into the women's singles final of Japan Open in Tokyo today. She entered the final after opponent and world number 4, Chen Youfei of China, retired during the second set of the match. Sindhu won the first set 21-19 and was leading in the second set 15-10 when her Chinese rival got retired. Sindhu will next face Japan's Akane Yamaguchi in tomorrow's final as she bids for the Japan Open title. In FIFA World Cup, European rivals France and England will lock horns in the third place playoff match at the Miami Stadium tonight. The match is scheduled to begin at 2:30 a.m. Indian Standard Time. France's World Cup campaign came to an end after a semi-final defeat against Spain. And that is the end of this news bulletin.
1: Neram 12 mani 10 nimidam. Akashvani. Sangeetha Saral. பி அட்சயா ஹரிணி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம். வாரண முகவா ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளத்தில் அமைந்த கோட்டீஸ்வரய்யர் பாடலை இப்போது கேட்க உள்ளோம்.

0: இதுவரை சங்கீத சாரலில் வி அக்ஷயா ஹரிணி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம். இனி தமிழ் செய்தியறிக்கை தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. 350 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் திறன் கொண்ட இந்த ராக்கெட் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் மூலம் வடிவமைக்கப்பட்டது. முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விண்வெளி பயணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அத்தியாயம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது நாட்டின் இளம் விஞ்ஞானிகளின் திறனுக்கும் பங்களிப்பிற்கும் இது எடுத்துக்காட்டாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையின் சீரமைப்பின் பயனாக இத்திட்டம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், தீவிரவாதிகளுக்கு எதிராக உள்நாட்டில் மட்டுமின்றி தேவைப்பட்டால் அவர்களது முகாம்களை தாக்கி அழிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் தொழில்நுட்ப அடிப்படையிலான போர் திறனை உலகிற்கு எடுத்துக்காட்டியதாக அவர் கூறினார். இதில் ஆகாஷ் தீர், ஆகாஷ் பிரம்மோஸ் ஏவுகணைகளை இந்தியா பயன்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு பாதுகாப்பு துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இளம் தொழில் முனைவோர் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளம் தொழில் முனைவோர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டில் 240,000 புத்தொழில் நிறுவனங்கள் மூலம் 23 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். உலகிலேயே மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் கூறினார். நமது டிஜிட்டல் பொது கட்டமைப்பு சர்வதேச அளவில் முன்மாதிரியாக மாறியுள்ளதாக அவர் தெரிவித்தார். யுபிஐ பரிவர்த்தனை மூலம் மாதந்தோறும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள எல்லை பாதுகாப்பு படையின் முகாம்களை இன்று பார்வையிடுகிறார். 3 நாள் பயணமாக நேற்று இரவு மேற்கு வங்கம் சென்ற அவர் உத்தரகன்யா உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளனர். நாளை கொல்கத்தாவில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கும் அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதனையொட்டி புதுதில்லியில் நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் சுமூகமாக செயல்படுவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு

0: ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவில் மனிதநேயத்திற்காக போராடிய நெல்சன் மண்டேலாவின் பிறந்த தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச தினமாக கொண்டாட ஐநா பொதுச்சபையில் கடந்த 2015 டிசம்பர் மாதத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது நமது கையில் என்ற கருப்பொருளுடன் வறுமை மற்றும் சமத்துவமின்மைக்கு எதிராக போராடுவதே இந்த ஆண்டின் நோக்கமாகும். கோவாவில் மின்சார வாகனங்களுக்கு மின்னேற்றுவதற்கான 70 புதிய நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர், பிரதமரின் மின்னேற்ற நிலையங்கள் திட்டத்தின் கீழ் இந்த கட்டமைப்பு வசதிகள் அமைக்கப்படுவதாக கூறினார். மின்சார ஆட்டோக்கள் வாங்க 50% மானியம் வழங்குவதற்கான திட்டத்தை வகுக்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். தொழில் நிறுவனங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் டீசல் ஜெனரேட்டர்களுக்கு பதிலாக சூரிய சக்தி உள்ளிட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்தியை பயன்படுத்த அறிவுறுத்தப்படும் என்றும் டாக்டர் பிரமோத் சாவந்த் கூறினார். ஜான்சிபார் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலி இன்று மாலை புதுதில்லி செல்கிறார். 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று மாலை சென்னை வந்த அவர் IIT பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்றார். ஜான்சிபார் சென்னை IIT கிளை அமைக்கப்பட்டதற்கு அவர் நன்றி தெரிவித்தார். புதுதில்லியில் நாளை குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்திக்கும் டாக்டர் ஹுசைன் அலி இருநாட்டு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் கடந்த சில நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. தில்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு ஏற்ப இவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தில்லி காவல்துறை துணை ஆணையர் திரு சச்சின் சர்மா தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுதில்லி ஜந்தர் மந்தரில் சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஈரானின் பண்டர் அப்பாஸ், சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே ஜோர்டன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. சீனாவின் சாங்குவிக் மாகாணத்தில் நேரிட்ட நிலச்சரிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் காணாமல் போன 34 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. நிலச்சரிவிலிருந்து 10 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள 10 மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சீனாவின் வியூஜியாங் ஆற்றில் மழை வெள்ளம் ஏற்பட்டதை அடுத்து இந்த நிலச்சரிவு நேரிட்டுள்ளது. இப்பகுதியில் 800 மேற்பட்டோர் பேரிடர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மெக்சிகோவில் தென் கடலோர பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 7.4 பதிவானது. இது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் கிளவுடியா ஷீன்பூம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த நிலநடுக்கத்தால் உயிர்ச்சேதம் பொருள்சேதம் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் சுனாமி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்கள் கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர் கார்ஃபீல்ட் சோபர்ஸின் மறைவிற்கு குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் உலகிலேயே சிறந்த கிரிக்கெட் ஆல்ரவுண்டராக திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். கிரிக்கெட் விளையாட்டில் அவரது சாதனைகள் வெஸ்ட் இண்டீஸுக்கு மட்டுமன்றி உலக நாடுகளுக்கும் உத்வேகம் அளித்துள்ளதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். டோக்கியோவில் இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 15-10 என்ற செட் கணக்கில் முன்னணியில் இருந்தபோது சீன வீராங்கனை சென் யோ ஃபி காயம் காரணமாக விலகியதையடுத்து அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. நாளை நடைபெற உள்ள இறுதி ஆட்டத்தில் பி.வி. சிந்து ஜப்பானின் யாமி கூச்சியை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் நாளை நள்ளிரவு மணி 12:30 அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 2:30 நடைபெறும் 3வது இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

0: இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் ஒன்று ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வட தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இன்றும் நாளையும் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இவ்வானிலை இம்மாதம் 22 தேதி வரை தொடரும் வாய்ப்புண்டு. மேலும் காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள் மேற்கு மத்திய மற்றும் தென்கிழக்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் இம்மாதம் 22 தேதி வரை வீசும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். ராஜகோபால் பி.எஸ். சசிரேகா பாடியுள்ள பாடல். இயற்றியவர் மு. மேத்தா. இசை சியாமலா சுவாமி.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: என்னன்னு மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அலை வீச போகுது. ஒன்னு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

0: two-time Olympic medalist PV Sindhu stormed into the women's singles final of Japan Open in Tokyo today. She entered the final after her opponent and world number 4 Chen Yufei of China retired during the second set of the match. In FIFA World Cup, European rivals France and England will lock horns in the third place playoff match at the Miami Stadium tonight. The match is scheduled to begin at 2:30 a.m. IST. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10.
2: ஆகாஷ்வாணி பெருமைமிகு பாரதம். கோவாவின் கட்டடக்கலை வரலாறும் சிறப்பும் உரைச்சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் எம் சண்முகவேல்.
3: இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் அரபிக்கடலை ஒட்டி அமைந்திருக்கும் கோவா பரப்பளவில் சிறிய மாநிலமாக இருந்தாலும் வரலாறு, கலாச்சாரம், கட்டிடக்கலை மற்றும் இயற்கை அழகு ஆகிய அனைத்திலும் தனித்துவமைக்கு இடமாக திகழ்கிறது.
4: பல நூற்றாண்டுகளாக போர்த்துகீசியர்கள் ஆட்சிக்குட்பட்டிருந்ததால் இந்தியா மற்றும் ஐரோப்பிய கலாச்சாரங்களின் கலவையை இங்கு தெளிவாக காணலாம். இந்த தனித்துவமான வரலாற்று பின்னணி கோவாவின் கட்டடக்கலையிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.
3: பழைய கோவாவில் அமைந்திருக்கும் பசலிகா ஆஃப் ஹோம் ஜீசஸ், சே கதீட்ரல், செயின்ட் கஜேட்டன் தேவாலய கட்டிடங்கள் மற்றும் செயின்ட் ஆகஸ்டின் தேவாலய இடிபாடுகள் போன்றவை போர்ச்சுகீசிய பரோக், கோத்திக் மற்றும் மறுமலர்ச்சி கால கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்குகின்றன. அதேவேளையில் மங்கேஷு கோவில், சாந்த துர்கா கோவில் மற்றும் தம்டி சுர்லா மகாதேவர் கோவில் போன்றவை கோவாவின் பாரம்பரிய இந்து கட்டிடக்கலையின் சிறப்பை வெளிப்படுத்துகின்றன.
4: அகுவாடா கோட்டை மற்றும் ரெய்ஸ் மக்கோஸ் கோட்டை போன்ற கடற்கரை பாதுகாப்பு அரண்கள் போர்ச்சுகீசிய இராணுவ பொறியியல் திறனை எடுத்துக்காட்டுகின்றன. பனாஜியில் உள்ள ஃபாண்டன்ஹாஸ் பகுதி வண்ணமயமான போர்ச்சுகீசிய வீடுகள் மற்றும் குறுகிய தெருக்களால் புகழ்பெற்று காலனித்துவ குடியிருப்பு கட்டடக்கலையின் உயிரோட்டமான அருங்காட்சியகமாக திகழ்கிறது.
3: கட்டிடக்கலையை தாண்டி அழகிய கடற்கரைகள், செழிப்பான வனப்பகுதிகள், பாரம்பரிய விழாக்கள், கடல் உணவுகள் மற்றும் சுற்றுலா வசதிகள் ஆகியவற்றாலும் கோவா உலகப்புகழ் பெற்றுள்ளது. எனவே கோவா என்பது வெறும் சுற்றுலாத்தலம் மட்டுமல்ல, இந்தியாவின் பல்துறை வரலாறு, கலாச்சாரம் மற்றும் கட்டடக்கலை மரபுகளை ஒருங்கே அறிந்து கொள்ள உதவும் அரிய பாரம்பரிய செல்வமாகும்.
4: கோவாவின் பழைய கோவா பகுதியில் அமைந்துள்ள பெசிலிகா ஆஃப் பாம் ஜீசஸ் இந்தியாவின் மிக முக்கியமான கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களிலும் வரலாற்று சிறப்புமிக்க கட்டடங்களிலும் ஒன்றாகும். 1605 பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்ட இந்த தேவாலயம் கோவாவில் போர்ச்சுகீசிய ஆட்சியின் கலாச்சார மற்றும் மத பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் சிறந்த நினைவு சின்னமாக திகழ்கிறது. அதன் வரலாற்று மற்றும் கட்டடக்கலையின் முக்கியத்துவம் காரணமாக இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது.
3: போம் ஜீசஸ் என்ற பெயருக்கு பரிசுத்த குழந்தை இயேசு என்ற பொருள் உண்டு. கத்தோலிக்க திருச்சபையின் புகழ்பெற்ற மறைப்பணியாளரான புனித பிரான்சிஸ் சேவியரின் உடல் இங்கு பாதுகாக்கப்பட்டிருப்பதுதான் இந்த தேவாலயம் உலகம் முழுவதும் புகழ்பெற்றதற்கான முக்கிய காரணமாகும். அவரது உடல் வெள்ளியால் செய்யப்பட்ட அலங்கார பேழையில் வைக்கப்பட்டு தேவாலயத்தின் முக்கிய பகுதியில் உள்ள சிறப்பு அறையில் பாதுகாக்கப்படுகிறது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டுதோறும் இங்கு வந்து வழிபட்டு செல்லுகின்றனர்.
4: கட்டடக்கலை ரீதியாக இந்த தேவாலயம் பாரோக் பாணியின் சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. சிவப்பு நிற லேட்ரைட் கற்களால் கட்டப்பட்டுள்ள வெளிப்புற அமைப்பு எளிமையாக தோன்றினாலும் அதன் உட்புறம் மிகவும் பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. உயரமான தூண்கள், தங்க ஆபரணங்களில் கொத்து கொத்தாக இணைக்கப்படும் சிறிய மணிகள், முத்துக்கள் அல்லது பதக்கங்களை குறிக்கும் பொற்கொத்தணிகள், நுணுக்கமான மர வேலைப்பாடுகள்,

0: அலங்கார சிற்பங்கள் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்துகின்றன.
1: தேவாலயத்தின் உட்புற சுவர்களில் காணப்படும் ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் கிறிஸ்தவ மத வரலாற்றையும் புனிதர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளையும் சித்தரிக்கின்றன. தேவாலயத்தின் தரைப்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் பளிங்கு கற்கள் மற்றும் நினைவு கல்வெட்டுகள் அக்கால போர்ச்சுகீசிய உயரதிகாரிகள் மற்றும் மதகுருமார்களின் நினைவுகளை பதிவு செய்கின்றன.
0: இன்று பெசிலிகா ஆஃப் போம் ஜீசஸ் ஒரு வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் இந்தியாவில் ஐரோப்பிய கட்டடக்கலை வளர்ச்சியை அறிய உதவும் முக்கியமான பாரம்பரிய மையமாகவும் விளங்குகிறது. கோவாவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் தவறாமல் பார்வையிடும் இடங்களில் இதுவும் ஒன்றாகும். வரலாறு, மதம் மற்றும் கலை ஆகிய மூன்றையும் ஒருங்கே உணரச் செய்யும் இந்த தேவாலயம் கோவாவின் அடையாள சின்னமாக பெருமையுடன் நிற்கிறது.
1: கோவாவின் பழைய கோவா பகுதியில் அமைந்திருக்கும் சே கதீட்ரல் இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமான கிறிஸ்தவ தேவாலயங்களில் ஒன்றாகும். போர்ச்சுகீசிய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்டமான தேவாலயம் கிறிஸ்தவ மத வரலாறு, கலை மற்றும் கட்டிடக்கலையின் சிறப்பை வெளிப்படுத்தும் அரிய நினைவு சின்னமாக திகழ்கிறது. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களின் ஒரு பகுதியாக கருதப்படும் இந்த தேவாலயம் கோவாவின் முக்கிய சுற்றுலா தலங்களிலும் ஒன்றாகும்.
0: இந்த தேவாலயத்தின் கட்டுமான பணிகள் 1562 தொடங்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு 1619 நிறைவடைந்தன. பின்னர் 1640 அதிகாரப்பூர்வமாக புனிதப்படுத்தப்பட்டது. போர்ச்சுகீசியர்கள் முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக பெற்ற வெற்றியை நினைவு கூறும் வகையில் இந்த தேவாலயம் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. இது புனித கேத்தரின், செயின்ட் கேத்தரின் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அந்த வெற்றி கிடைத்த நாள் புனித கேத்தரின் திருநாளாக இருந்ததால் அவரின் பெயரில் இந்த தேவாலயம் உருவாக்கப்பட்டது.
1: கட்டிடக்கலை ரீதியாக சே கதீட்ரல் போர்ச்சுகீசிய கோத்திக், தஸ்கன் மற்றும் கொரிந்திய பாணிகளின் கலவையாக விளங்குகிறது. தேவாலயத்தின் வெளிப்புறம் எளிமையான தோற்றத்தை கொண்டிருந்தாலும் அதனுடைய உட்புறம் மிகுந்த கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 76 மீட்டர் நீளமும் 55 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த தேவாலயம் ஆசியாவின் மிகப்பெரிய தேவாலயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது.
0: தேவாலயத்தின் பிரதான பலிபீடம் தங்க நிற அலங்காரங்களால் அழகுபடுத்தப்பட்டுள்ளது. அதில் புனித கேத்தரின் அவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகள் சிற்பங்களாகவும் ஓவியங்களாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. உயரமான தூண்கள், வளைந்த மேற்கூரைகள், அழகிய மர வேலைப்பாடுகள் மற்றும் மத ஓவியங்கள் ஆகியவை தேவாலயத்தின் கலை செழுமையை எடுத்துக்காட்டுகின்றன.
1: சே கதீட்ரலின் மிகவும் பிரபலமான அம்சங்களில் ஒன்று கோல்டன் பெல் என அழைக்கப்படும் பெரிய மணியாகும். அதன் இனிமையான ஒலி மற்றும் பிரம்மாண்டமான அமைப்பு காரணமாக இது ஆசியாவின் சிறந்த தேவாலய மணிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது.
0: கோவாவில் அமைந்துள்ள செயின்ட் கேஜிட்டன் தேவாலயம் இந்தியாவில் காணப்படும் மிக அழகிய கிறிஸ்தவ கட்டடக்கலை நினைவு சின்னங்களில் ஒன்றாகும். 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த தேவாலயம் அதன் தனித்துவமான ஐரோப்பிய வடிவமைப்பு மற்றும் கலை நயத்திற்காக மிகவும் புகழ்பெற்றதாகும். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களின் ஒரு பகுதியாக விளங்கும் இந்த தேவாலயம் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளையும் வரலாற்று ஆர்வலர்களையும் ஈர்த்து வருகிறது.
1: இந்த தேவாலயம் 1655 இத்தாலிய தியாட்டின் துறவிகளால் கட்டப்பட்டது. கத்தோலிக்க திருச்சபையின் புனிதராக போற்றப்படும் செயின்ட் கஜேட்டன் அவர்களின் நினைவாக இந்த தேவாலயம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அக்காலத்தில் போர்ச்சுகீசிய ஆட்சியாளர்களின் அனுமதியுடன் இந்த கட்டிடம் உருவாக்கப்பட்டது. ஐரோப்பிய மறுமலர்ச்சி கால கட்டிடக்கலையின் தாக்கத்தை இந்தியாவில் பிரதிபலிக்கும் முக்கியமான கட்டிடங்களில் இதுவும் ஒன்றாகும்.
0: கட்டடக்கலை ரீதியாக செயின்ட் கஜேட்டன் தேவாலயம் ரோமில் உள்ள புகழ்பெற்ற செயின்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்காவை முன்மாதிரியாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. தேவாலயத்தின் முன்புறம் உயரமான தூண்கள், முக்கோண முகப்பு மற்றும் நுணுக்கமான சிற்ப அலங்காரங்களை கொண்டுள்ளது. கொரிந்தியன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள தூண்கள் கட்டடத்தின் அழகை மேலும் உயர்த்துகின்றன.
1: இந்த தேவாலயத்தின் மிக முக்கியமான அம்சம் அதன் பெரிய குவிமாடமாகும். மையப்பகுதியில் உயர்ந்து நிற்கும் இந்த குவிமாடம் உள்ளே இயற்கை ஒளி பரவுவதற்கு உதவுகிறது. தேவாலயத்தின் உட்புறம் வெண்மையான சுவர்கள், அழகிய வளைவுகள், செதுக்கப்பட்ட பலிபீடங்கள் மற்றும் மத ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது.
0: தேவாலயத்தின் கீழ்ப்பகுதியில் பழங்கால நீர்த்தேக்க அமைப்புகளும் காணப்படுகின்றன. இது அக்கால கட்டுமான நுட்பத்தின் சிறப்பை வெளிப்படுத்துகிறது.

0: அமைதியான சூழல், கலைநயமிக்க வடிவமைப்பு மற்றும் வரலாற்று சிறப்பு ஆகியவை இந்த தேவாலயத்தை மற்ற தேவாலயங்களிலிருந்து தனித்துவமாக்குகின்றன.
1: கோவாவின் பழைய கோவா பகுதியில் அமைந்திருக்கும் செயின்ட் அகஸ்டின் தேவாலய இடிபாடுகள் போர்ச்சுகீசிய கால கட்டடக்கலையின் சிறப்பையும் அதன் வரலாற்று பெருமையையும் எடுத்துக்காட்டும் முக்கியமான நினைவு சின்னமாக உள்ளது. இன்று முழுமையான தேவாலயமாக இல்லாமல் இடிபாடுகளாக மட்டுமே காணப்பட்டாலும் அதன் எஞ்சியுள்ள கட்டமைப்புகள் அக்கால கட்டுமான திறனையும் கலைநயத்தையும் வெளிப்படுத்துகின்றன. இந்த இடிபாடுகள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களின் ஒரு பகுதியாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன.
0: இந்த தேவாலயம் 1602 அகஸ்டினிய துறவிகளால் கட்டப்பட்டது. அக்காலத்தில் இது கோவாவின் மிகப்பெரிய மற்றும் மிக அழகான தேவாலயங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. தேவாலயத்துடன் இணைந்து ஒரு மடாலயமும் செயல்பட்டு வந்தது. மத வழிபாடு, கல்வி மற்றும் சமூக பணிகளுக்கான முக்கிய மையமாக இது விளங்கியது. பல ஆண்டுகள் கோவாவின் கிறிஸ்தவ மத வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க பங்காற்றிய இந்த தேவாலயம் பின்னர் பல்வேறு காரணங்களால் அதன் செழுமையை இழக்க தொடங்கியது. தற்போதுள்ள தேவாலயத்தின் மிக முக்கியமான எச்சமாக சுமார் 46 மீட்டர் உயரமுள்ள ஒரு பிரம்மாண்ட கோபுரம் மட்டும் நிற்கிறது. இந்த உயரமான கோபுரம் பழைய கோவாவின் அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. சிவப்பு லேட்டரைட் கற்களால் கட்டப்பட்ட இந்த அமைப்பு போர்ச்சுகீசியரின் கட்டுமான நுட்பத்தையும் பொறியியல் திறமையையும் வெளிப்படுத்துகிறது.
1: கட்டிடக்கலை ரீதியாக இந்த தேவாலயம் பரோக் மற்றும் மறுமலர்ச்சி கால ஐரோப்பிய பாணிகளின் தாக்கத்தை கொண்டிருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். பெரிய வளைவுகள், உயரமான சுவர்கள், விசாலமான மண்டபங்கள் மற்றும் அலங்கார வேலைப்பாடுகள் கொண்டதாக அது இருந்திருக்கிறது. இன்று எஞ்சியுள்ள சுவர்கள் மற்றும் தூண்கள் அதன் முந்தைய பிரம்மாண்டத்திற்கான சாட்சிகளாக நிற்கின்றன.
0: செயின்ட் அகஸ்டின் தேவாலய இடிபாடுகள் வெறும் பழங்கால சிதிலங்கள் மட்டுமல்ல, அவை கோவாவின் மத வரலாறு, காலனித்துவ பாரம்பரியம் மற்றும் கட்டடக்கலை வளர்ச்சியை எடுத்துரைக்கும் அரிய வரலாற்று சின்னங்களாகும். பழைய கோவாவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்கள் தவறாமல் பார்வையிடும் முக்கியமான இடங்களில் இதுவும் ஒன்றாகும்.
1: கோவாவின் வடக்கு பகுதியில் அரபிக்கடலை ஒட்டிய சென்கரேம் கடற்கரைக்கு அருகில் அமைந்திருக்கும் அகுவாடா கோட்டை போர்ச்சுகீசிய ஆட்சி காலத்தின் மிக முக்கியமான இராணுவ கட்டடங்களில் ஒன்றாகும். கடல் வழியாக வரும் எதிரிகளிடமிருந்து கோவாவை பாதுகாப்பதற்காக கட்டப்பட்ட இந்த கோட்டை இன்று கோவாவின் புகழ்பெற்ற வரலாற்று மற்றும் சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. கடலின் அழகையும் வரலாற்று சிறப்பையும் ஒருங்கே அனுபவிக்க விரும்புவோருக்கு இது சிறந்த இடமாகும்.
0: அகுவாடா கோட்டை 1612 போர்ச்சுகீசியர்களால் கட்டப்பட்டது. அந்த காலத்தில் டச் மற்றும் மராத்தியர்களின் கடற்படை தாக்குதல்களிலிருந்து கோவாவை காப்பதற்காக இந்த கோட்டை உருவாக்கப்பட்டது. மண்டோவி ஆறு அரபிக்கடலில் கலக்கும் பகுதியை கண்காணிக்க ஏற்ற இடத்தில் அமைந்திருந்ததால் இது போர்ச்சுகீசிய இராணுவத்திற்கு முக்கிய பாதுகாப்பு அரணாக செயல்பட்டது.
1: அகுவாடா என்ற பெயர் போர்ச்சுகீசிய மொழியில் தண்ணீர் என்று பொருள்படும் அகுவா என்ற சொல்லிலிருந்து வந்தது. இந்த கோட்டையின் மிக முக்கியமான சிறப்பு அதில் அமைக்கப்பட்டிருந்த பெரிய நன்னீர் சேமிப்பு அமைப்பாகும்.
0: கோட்டையின் மற்றொரு முக்கிய ஈர்ப்பு அதன் கலங்கரை விளக்கமாகும். 1864 கட்டப்பட்ட இந்த கலங்கரை விளக்கம் ஆசியாவின் பழமையான கலங்கரை விளக்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கடலில் பயணம் செய்யும் கப்பல்களுக்கு வழிகாட்டியாக இது நீண்ட காலம் செயல்பட்டது.
1: கோட்டையின் உச்சிப்பகுதியில் இருந்து அரபிக்கடலின் பரந்த காட்சியையும் சுற்றியுள்ள இயற்கை அழகையும் காண முடியும்.
0: கோவாவின் தலைநகரான பனாஜியில் அமைந்துள்ள ஃபாண்டன்ஹாஸ் கோவாவின் லத்தீன பகுதி என்று அழைக்கப்படும் வரலாற்று சிறப்புமிக்க குடியிருப்பு பகுதி ஆகும். போர்ச்சுகீசிய ஆட்சியின் தாக்கத்தை இன்றளவும் உயிரோட்டத்துடன் பாதுகாத்து வரும் இந்த பகுதி கோவாவின் கலாச்சாரம், வரலாறு மற்றும் கட்டடக்கலை மரபின் முக்கிய அடையாளமாக திகழ்கிறது. வண்ணமயமான வீடுகள், குறுகிய தெருக்கள், பழமையான தேவாலயங்கள் மற்றும் ஐரோப்பிய பாணி கட்டடங்கள் ஆகியவற்றால் ஃபாண்டன்ஹாஸ் சுற்றுலா பயணிகளின் விருப்பமான இடமாக விளங்குகிறது.
1: 18 நூற்றாண்டில் போர்ச்சுகீசிய

0: அதிகாரிகள் மற்றும் செல்வந்த குடும்பங்கள் குடியேறியதன் மூலம் இந்த பகுதி வளர்ச்சி அடைந்தது. பல நூற்றாண்டுகளாக தனது பழமையான தோற்றத்தை பாதுகாத்து வந்ததால் இது கோவாவின் பாரம்பரிய பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: கட்டடக்கலை ரீதியாக ஃபவுண்டன்ஹாஸ் மிகவும் தனித்துவமான இடமாகும். இங்குள்ள வீடுகள் மஞ்சள், நீலம், பச்சை, சிவப்பு போன்ற பிரகாசமான வண்ணங்களில் பூசப்பட்டுள்ளன. இந்த வீடுகளின் முன்புறத்தில் காணப்படும் மரத்தால் செய்யப்பட்ட பால்கனிகள், வளைந்த ஜன்னல்கள், அலங்கார கதவுகள் மற்றும் சிவப்பு ஓடுகளால் ஆன கூரைகள் ஆகியவை ஐரோப்பிய கட்டடக்கலையின் தாக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. இந்த பகுதி கோவாவின் கலை மற்றும் கலாச்சார வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது. பல கலைஞர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் ஃபவுண்டன்ஹாஸை தங்கள் படைப்புகளுக்கான உத்வேகமாக கருதுகின்றனர். ஆண்டுதோறும் நடைபெறும் பாரம்பரிய நடைப்பயணங்கள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளின் மூலம் இந்த பகுதியின் வரலாறு பொதுமக்களிடம் அறிமுகப்படுத்தப்படுகிறது.
0: கோவாவின் வடக்கு பகுதியில் மண்டோவி ஆற்றின் கரையில் அமைந்திருக்கும் ரெய்ஸ் மகோஸ் கோட்டை போர்ச்சுகீசிய ஆட்சி காலத்தின் முக்கியமான இராணுவ மற்றும் வரலாற்று நினைவு சின்னங்களில் ஒன்றாகும். பழைய கோவாவையும் மண்டோவி ஆற்றின் நுழைவு பகுதியையும் பாதுகாக்கும் நோக்கில் கட்டப்பட்ட இந்த கோட்டை கோவாவின் பழமையான கோட்டைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இன்று இது கோவாவின் முக்கியமான பாரம்பரிய சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது.
1: கடல் வழியாகவும் ஆறு வழியாகவும் வரும் எதிரிகளை கண்காணிப்பதில் முக்கிய பங்காற்றியது.
0: ரெய்ஸ் மகோஸ் என்பது போர்ச்சுகீசிய மொழியில் மூன்று ஞானிகள் என்று பொருள்படும். கோட்டைக்கு அருகில் அமைந்திருக்கும் ரெய்ஸ் மகோஸ் தேவாலயத்தின் பெயரே இந்த கோட்டைக்கு வழங்கப்பட்டது. தேவாலயமும் கோட்டையும் இணைந்து அப்பகுதியின் முக்கியமான மத மற்றும் இராணுவ மையங்களாக விளங்கின.
1: கட்டடக்கலை ரீதியாக ரெய்ஸ் மகோஸ் கோட்டை போர்ச்சுகீசிய இராணுவ கட்டுமான முறையின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். உயரமான மதில்கள், வலுவான பாதுகாப்பு சுவர்கள், பீரங்கி அமைப்புகள் மற்றும் கண்காணிப்பு மேடைகள் ஆகியவை கோட்டையின் முக்கிய அம்சங்களாகும். லேட்ரைட் கற்களால் கட்டப்பட்டுள்ள இந்த கோட்டை மலைச்சரிவின் இயற்கை அமைப்பை பயன்படுத்தி பாதுகாப்பு நோக்கத்திற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது.
0: கோட்டையின் உள்ளே படை வீரர்கள் தங்குவதற்கான அறைகள், ஆயுத கிடங்குகள் மற்றும் நீர் சேமிப்பு வசதிகள் இருந்தன. கடலோர பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் பல பீரங்கிகள் கோட்டையின் முக்கிய பகுதிகளில் நிறுவப்பட்டிருந்தன. கோட்டையின் உயரமான பகுதிகளில் இருந்து மண்டோவி ஆறு, பனாஜி நகரம் மற்றும் அரபிக்கடலின் அழகிய காட்சிகளை தெளிவாக காண முடிகிறது.
1: தற்போது இங்கு கலை கண்காட்சிகள், பாரம்பரிய நிகழ்ச்சிகள் மற்றும் வரலாற்று தொடர்பான நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன.
0: கட்டடக்கலை மற்றும் இயற்கை அழகை ஒரே இடத்தில் அனுபவிக்க விரும்பும் பயணிகளுக்கு இது ஒரு சிறந்த இடமாகும்.
1: கோவாவின் பொண்டா தாலுகாவில் அமைந்துள்ள ஸ்ரீ மங்கேஷி கோவில் மாநிலத்தின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் புனிதமான ஹிந்து கோவில்களில் ஒன்றாகும். சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயம் கோவாவின் மத, கலாச்சார மற்றும் கட்டடக்கலை பாரம்பரியத்தின் முக்கிய அடையாளமாக விளங்குகிறது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த கோவிலுக்கு வருகை தருகின்றனர்.
0: 18ஆம் நூற்றாண்டில் இங்கு பிரம்மாண்டமான கோவில் கட்டப்பட்டது.
1: மங்கேஷ் என்பது சிவபெருமானின் ஒரு பெயராகும். இதனுடன் தொடர்புடைய ஒரு புராண கதையும் உள்ளது. ஒரு முறை பார்வதி தேவி காடுகளில் தனியாக இருந்தபோது புலி வடிவில் வந்த சிவபெருமானை கண்டு பயந்து மாம் கிரீஷா என்று அழைத்ததாகவும் அதுவே காலப்போக்கில் மங்கேஷா என மாறியதாகவும் நம்பப்படுகிறது.
0: கட்டடக்கலை ரீதியாக ஸ்ரீ மங்கேஷி கோவில் கோவாவின் தனித்துவமான இந்து கோவில் பாணியை பிரதிபலிக்கிறது. வெண்மையான வெளிப்புற சுவர்கள், அழகிய வளைவுகள், சிவப்பு மற்றும் நீல நிற அலங்காரங்கள் ஆகியவை கோவிலின் தோற்றத்திற்கு தனிச்சிறப்பை வழங்குகின்றன. கோவிலின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் அதன் உயரமான தீபஸ்தம்பம் ஆகும். பல அடுக்குகளை கொண்ட இந்த வெண்மையான தீபஸ்தம்பம் இரவு நேரங்களில் விளக்குகளால் பார்வையாளர்களை பரவசப்படுத்துகிறது.
1: கருவறையை சுற்றி விசாலமான மண்டபங்கள், தூண்கள் மற்றும் பக்தர்கள் அமர்ந்து வழிபடுவதற்கான இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவிலின் குளம், அழகிய நுழைவு வாயில் மற்றும் சுற்றியுள்ள பசுமையான சூழல் ஆகியவை அதன் அமைதியான ஆன்மீகத்தன்மையை அதிகரிக்கின்றன.
0: மகா சிவராத்திரி, நவராத்திரி மற்றும் ஆண்டு தேர் விழா போன்ற விழாக்கள் இங்கு மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன. இந்த விழாக்களின் போது கோவில் முழுவதும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இசை மற்றும் பக்தி

0: நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன.
1: கோவாவின் பொண்டா தாலுகாவில் உள்ள காவலம் என்ற அழகிய கிராமத்தில் அமைந்துள்ள சாந்த துர்கா கோவில் மாநிலத்தின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் மதிப்புமிக்க இந்து கோவில்களில் ஒன்றாகும். சக்தியின் வடிவமான துர்காதேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயம் கோவாவின் மத பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் கட்டடக்கலை மரபின் சிறப்பை வெளிப்படுத்தும் முக்கியமான புனித தலமாக விளங்குகிறது.
0: சாந்த துர்கா என்ற பெயருக்கு பின்னால் ஒரு புராண கதை இருக்கிறது. சிவபெருமானுக்கும் விஷ்ணு பெருமானுக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான மோதலை சமாதானப்படுத்தும் பொருட்டு துர்காதேவி நடுவில் வந்து இருவரையும் இணைத்ததாக நம்பப்படுகிறது. இதன் காரணமாகவே அமைதியை ஏற்படுத்திய துர்கை என்ற பொருளில் சாந்த துர்கா என்று அழைக்கப்படுகிறார்.
1: கட்டடக்கலை ரீதியாக இந்த கோவில் கோவாவின் தனித்துவமான இந்திய போர்ச்சுகீசிய கலப்பு பாணியின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். சிவப்பு நிற கூரைகள், வெண்மையான சுவர்கள், வளைந்த ஜன்னல்கள் மற்றும் ஐரோப்பிய தாக்கம் கொண்ட வடிவமைப்புகள் கோவிலின் முக்கிய அம்சங்களாகும். இந்திய பாரம்பரிய கோவில் அமைப்புடன் போர்ச்சுகீசிய கட்டடக்கலை கூறுகள் இணைக்கப்பட்டிருப்பது இந்த ஆலயத்தை மற்ற கோவில்களிலிருந்து தனித்துவப்படுத்துகிறது.
0: கோவிலின் உயரமான தீபஸ்தம்பம் மிகவும் பிரபலமானது. இரவு நேரங்களில் ஏற்றப்படும் விளக்குகள் கோவிலின் அழகை மேலும் அதிகரிக்கின்றன. விசாலமான மண்டபங்கள், மரவேலைப்பாடுகள் மற்றும் அழகிய அலங்காரங்கள் பக்தர்களின் மனதில் பக்தி உணர்வை ஏற்படுத்துகின்றன.
1: ஆண்டுதோறும் நடைபெறும் தேர் திருவிழா, நவராத்திரி மற்றும் பல்வேறு மத நிகழ்ச்சிகள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த விழாக்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபடுகின்றனர்.
0: கோவாவின் அடர்ந்த வனப்பகுதிகளால் சூழப்பட்ட பகவான் மகாவீர் வனவிலங்கு சரணாலயத்தின் அருகே அமைந்திருக்கும் தம்டி சுர்லா மகாதேவர் கோவிலில் கோவாவின் மிகப்பழமையான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இந்து கோவிலாக கருதப்படுகிறது. இயற்கை எழில் நிறைந்த மலைப்பகுதியில் அமைந்திருக்கும் இந்த ஆலயம் கோவாவின் பண்டைய கட்டிடக்கலை மரபையும் இந்து சமய பாரம்பரியத்தையும் எடுத்துக்காட்டும் அரிய நினைவு சின்னமாக விளங்குகிறது.
1: இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டில் கடம்ப அரசர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். பல நூற்றாண்டுகளாக பல்வேறு அரசியல் மாற்றங்களையும் இயற்கை சவால்களையும் எதிர்கொண்ட போதிலும் இந்த கோவில் இன்றளவும் தனது அசல் வடிவத்தை பெருமளவில் தக்க வைத்துக் கொண்டுள்ளது.
0: கட்டிடக்கலை ரீதியாக தம்டி சுர்லா மகாதேவர் கோவில் கடம்ப மற்றும் ஹொய்சால பாணிகளின் கலவையாக அமைந்திருக்கிறது. கருங்கல் நிற பசால்ட் கற்களால் கட்டப்பட்டுள்ள இந்த கோவில் கோவாவில் காணப்படும் பிற கோவில்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட தோற்றத்தை கொண்டிருக்கிறது. கோவிலின் வெளிப்புற சுவர்களிலும் தூண்களிலும் காணப்படும் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் அக்கால சிற்பிகளின் திறமையை வெளிப்படுத்துகின்றன.
1: கோவிலின் மண்டபம் அழகிய தூண்களால் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தூணிலும் தெய்வ உருவங்கள், மலர் வடிவங்கள் மற்றும் புராண காட்சிகள் செதுக்கப்பட்டுள்ளன. கோவிலின் மேற்பகுதியில் அமைந்துள்ள சிறிய விமானம் மற்றும் அதன் அலங்கார வடிவமைப்புகளும் குறிப்பிடத்தக்கவை. கட்டடத்தின் ஒவ்வொரு பகுதியும் சமச்சீரான அளவுகளுடனும் கலைநயத்துடனும் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
0: கோவாவின் தெற்கு பகுதியில் உள்ள சந்தூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் பிரகன்சா மாளிகை போர்ச்சுகீசிய காலனித்துவ கட்டிடக்கலையின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாகும். பல நூற்றாண்டுகளாக வரலாற்று பெருமையுடன் நிற்கும் இந்த மாளிகை கோவாவின் செல்வந்த போர்ச்சுகீசிய குடும்பங்களின் வாழ்க்கை முறை, கலாச்சாரம் மற்றும் கலைநயத்தை வெளிப்படுத்தும் முக்கியமான பாரம்பரிய நினைவு சின்னமாக திகழ்கிறது.
1: இந்த மாளிகை 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் பிரகன்சா குடும்பத்தினரால் கட்டப்பட்டது. சுமார் 12,000 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பிரம்மாண்டமான மாளிகை ஒரு காலத்தில் கோவாவின் மிகப்பெரிய தனியார் வீடுகளில் ஒன்றாக இருந்தது. தலைமுறை தலைமுறையாக ஒரே குடும்பத்தினரால் பராமரிக்கப்பட்டு வரும் இந்த மாளிகை கோவாவின் காலனித்துவ வரலாற்றை உயிரோட்டத்துடன் பாதுகாத்து வருகிறது.
0: பிரகன்சா மாளிகை 2 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு பகுதி மற்றும் மேற்கு பகுதி என பிரிக்கப்பட்ட இந்த மாளிகையின் ஒவ்வொரு பகுதியும் தனித்துவமான கலை மற்றும் கட்டடக்கலை அம்சங்களை கொண்டிருக்கிறது. போர்ச்சுகீசிய மற்றும் ஐரோப்பிய பாணிகளின் தாக்கத்துடன் கட்டப்பட்ட இந்த மாளிகை அக்கால செல்வச் செழிப்பின் அடையாளமாக விளங்குகிறது.
1: கட்டடக்கலை ரீதியாக மாளிகையின் உயரமான மேற்கூரைகள், அகலமான வரவேற்பு

0: பறைகள், நீளமான வராண்டாக்கள் மற்றும் பெரிய ஜன்னல்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கவை. வெண்மையான சுவர்கள், மரத்தால் செய்யப்பட்ட கதவுகள், அழகிய அலங்கார வளைவுகள் மற்றும் வண்ண கண்ணாடி ஜன்னல்கள் மாளிகையின் கலைநயத்தை வெளிப்படுத்துகின்றன. இயற்கையான காற்றோட்டம் மற்றும் வெளிச்சம் கிடைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பது அந்த கால கட்டுமான திறமையை எடுத்து காட்டுகிறது.
1: மாளிகையின் உள்ளே பல அரிய பொருட்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. நூற்றாண்டுகள் பழமையான மரச்சாமான்கள், பெல்ஜிய கண்ணாடிகள், ஐரோப்பிய ஓவியங்கள், பழமையான கடிகாரங்கள் மற்றும் இசைக்கருவிகள் பார்வையாளர்களை ஈர்க்கின்றன. மேலும் கோவாவில் உள்ள பழமையான தனியார் நூலகங்களில் ஒன்றும் இங்கிருக்கிறது. வரலாற்று ஆவணங்கள் மற்றும் அரிய நூல்கள் இதில் பாதுகாக்கப்பட்டுள்ளன.
0: மாளிகையின் மிக பிரபலமான அம்சங்களில் ஒன்று பெரிய நடனரங்கம், அதாவது பால்ரூம் ஆகும். அங்கு நடைபெற்ற சமூக மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் அந்த காலத்தின் உயர்குடி வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கின்றன. மேலும் மாளிகையில் உள்ள சிறிய பிரார்த்தனை அறையும் அதன் மத பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுகிறது.
1: இன்று பிரகன்சா மாளிகை ஒரு தனியார் பாரம்பரிய இல்லமாக இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கோவாவின் போர்ச்சுகீசிய காலனித்துவ வாழ்க்கை, கட்டடக்கலை மற்றும் கலாச்சார மரபை நேரடியாக அனுபவிக்க விரும்புவோருக்கு இது ஒரு அரிய வரலாற்று பொக்கிஷமாக திகழ்கிறது.
0: கோவாவின் தலைநகரமான பனாஜியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அவர் லேடி ஆஃப் தி இமாக்குலேட் கன்செப்ஷன் தேவாலயம் மாநிலத்தின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் அடையாளமாக விளங்கும் கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களில் ஒன்றாகும். வெண்மையான பிரம்மாண்டமான தோற்றம், தனித்துவமான படிக்கட்டு அமைப்பு மற்றும் வரலாற்று சிறப்பு ஆகியவற்றால் இந்த தேவாலயம் கோவாவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்க்கிறது. பனாஜி நகரத்தின் முக்கிய அடையாள சின்னமாகவும் இது கருதப்படுகிறது.
1: இந்த தேவாலயம் முதன் முதலில் 1541 போர்ச்சுகீசியர்களால் கட்டப்பட்டது. அக்காலத்தில் கோவாவிற்கு கடல் வழியாக வந்த போர்ச்சுகீசிய மாலுமிகள் மற்றும் வணிகர்கள் வழிபடுவதற்காக சிறிய ஆலயமாக இது உருவாக்கப்பட்டது. பின்னர் பனாஜி நகரம் வளர்ச்சியடைந்ததை தொடர்ந்து 1619 இந்த தேவாலயம் விரிவுபடுத்தப்பட்டு தற்போதைய பிரம்மாண்டமான வடிவத்தை பெற்றது.
0: கட்டடக்கலை ரீதியாக இந்த தேவாலயம் போர்ச்சுகீசிய பாரோக் பாணியின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். குறிப்பாக தேவாலயத்தின் முன்புறத்தில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான ஜிக்ஸாக் வடிவ படிக்கட்டு அதன் தனி சிறப்பாகும். இந்த படிக்கட்டு ஐரோப்பிய தேவாலய கட்டடக்கலையின் தாக்கத்தை வெளிப்படுத்துவதோடு கோவாவில் அதிக அளவில் புகைப்படம் எடுக்கப்படும் இடங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. கோவா என்பது வெறும் கடற்கரை சுற்றுலா தலம் மட்டுமல்ல, பல நூற்றாண்டுகளாக உருவாகிய வரலாறு, மதம், கலாச்சாரம் மற்றும் கட்டடக்கலை மரபுகளின் பொக்கிஷமாகும். பெசிலிகா ஆஃப் பாம் ஜீசஸ், செயின்ட் கேஜட்டன் தேவாலயம் போன்ற போர்ச்சுகீசிய கட்டடங்களும், மங்கேஷி மற்றும் சாந்த துர்கா கோவில்கள் போன்ற ஹிந்து பாரம்பரிய சின்னங்களும் கோவாவின் பன்முக அடையாளத்தை வெளிப்படுத்துகின்றன. அகுவாடா மற்றும் ரெய்ஸ் மாக்கோஸ் கோட்டைகள் இதன் இராணுவ வரலாற்றை எடுத்துரைக்கின்றன. ஃபவுண்டன்ஹாஸ் மற்றும் பிரகான்சா மாளிகை போன்ற இடங்கள் காலனித்துவ வாழ்க்கை முறையை நினைவூட்டுகின்றன. எனவே கோவா இந்தியாவின் வரலாறு, கலை மற்றும் கட்டடக்கலையை ஒருங்கே அறிய உதவும் அரிய பாரம்பரிய மையமாக திகழ்கிறது.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் கோவாவின் கட்டடக்கலை வரலாறும் சிறப்பும் உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் எம். சண்முகவேல். குரல் வண்ணம் விஜய், எம். ராஜராஜேஸ்வரி. அமைப்பில் உதவி எஸ். சீதாலட்சுமி. அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ்.
3: திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். எஸ் பி பாலசுப்ரமணியம், ஏ ஆர் ரஹ்மான், கதீஜா ரஹ்மான் பாடியுள்ள பாடல், படம் இந்திரன்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி சீனிவாசன். தலைப்புச் செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழ்நாடு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் தழை தொங்கட்டும் என முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் முதல் ஏவுதளத்திலிருந்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் தனியார் நிறுவனத்தின் விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆக்மன் 4 கட்ட திட்ட வெற்றியை அடுத்து 450 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் விண்வெளி சூழல் தரவுகளுக்கான தொழில்நுட்ப கருவிகளை துல்லியமாக நிலைநாட்டி சாதனை படைத்துள்ளது. இந்த வெற்றியை தொடர்ந்து தனியார் விண்வெளி ஏவுதல் திறனில் உலக அளவில் 3 நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, நாட்டின் தனியார் விண்வெளி திட்டத்தில் இது ஒரு மைல்கல் சாதனை என்றார். இளையோரின் துணிச்சலையும் தொழில் முனைவு திறனையும் உறுதியையும் இது வெளிப்படுத்துவதாக கூறிய பிரதமர், தம்மை சந்திக்க விக்ரம் 1 விண்வெளி குழுவிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங்கும் இந்த வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் ராணுவ தளவாட உற்பத்தி 1,78,000 கோடி ரூபாய் என்ற சாதனை அளவை எட்டியிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் பாதுகாப்புத்துறை சார்ந்த கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், இந்த ஆண்டு இறுதிக்குள் இதனை 2,00,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக குறிப்பிட்டார். மத்திய அரசின் பட்ஜெட்டில் 75% ராணுவ தளவாடங்கள் நவீனமயத்திற்கும் தளவாட கொள்முதலுக்கும் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். புதிய பாதுகாப்பு கையகப்படுத்துதல் நடைமுறை திட்டம் இந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்படும் என்றும், இதன் மூலம் தளவாட உற்பத்தி மேலும் வலுப்பெறும் என்றும் அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை என்பது அரசின் உறுதியான நிலைப்பாடு என்று கூறிய அமைச்சர், தேவைப்பட்டால் மறைவிடங்களுக்கே சென்று தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றார். நாட்டின் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இளம் தொழில் முனைவோர் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், உக்ரைன் போர், இஸ்ரேல் ஈரான் பதற்றம் உள்ளிட்ட உலகளாவிய சவால்களின் போதும் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். டிஜிட்டல் பொது கட்டமைப்பின் மூலம் மாதந்தோறும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் நடைபெறுவதாக கூறிய அவர், இந்தியாவில் தற்போது 2,000-க்கும் மேற்பட்ட உலகளாவிய திறன் மையங்கள் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்கள் உள்ளூர் தயாரிப்புகளை உலகளாவிய வணிகத்திற்கு கொண்டு செல்வதில் சிறந்து விளங்குவதாகவும் கூறினார். துருவ ஆராய்ச்சி விண்வெளி சாதனைகளில் இந்தியா தனது ஆராய்ச்சி பயணங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர், நிலவின் தென்துருவத்தில் தடம் பதித்து சாதனை படைத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவிற்காகவும் உலகிற்காகவும் வரவிருக்கும் தலைமுறைகளுக்காகவும் உருவாக்குங்கள், தைரியமாக உருவாக்குங்கள், பொறுப்புடன் உருவாக்குங்கள் என்ற தாரக மந்திரத்துடன் இளம் தொழில் முனைவோர் செயல்பட வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தினார். தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டரங்கத்தை இன்று திறந்து வைத்து பேசிய மத்திய பிஜேபி அரசு விளையாட்டிற்கு முன்னுரிமை வழங்குவதாக எடுத்துரைத்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்குவதையொட்டி புதுடெல்லியில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. அடுத்த மாதம் 13 வரை நடைபெறும் இக்கூட்டத்தொடரில் இரு அவைகளும் சுமூகமாக செயல்பட அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை கோரும் வகையில் இக்கூட்டத்திற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. வருமான வரி சட்ட திருத்த மசோதா, தொகுதி மறுசீரமைப்புடன் இணைந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் இக்கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளன. இதனிடையே பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் பிஜேபி

0: பி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும், காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நாளை மறுநாளும் நடைபெறுகிறது. தமிழ்நாடு நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில், தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்தும் தழைத்தொங்கட்டும் என வாழ்த்தியுள்ளார். கல்வி, தொழில்நுட்பம், மனிதவளம் உள்ளிட்டவற்றில் சிறந்து விளங்கி தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உருவாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தாவிக தலைமையிலான தமிழக அரசின் முதல் பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் இடம்பெறும் என்றார். நிதிநிலை அறிக்கை தயாரிப்பதற்காக முதலமைச்சர் 15 நாட்கள் ஆய்வுக் கூட்டம் நடத்தி அமைச்சர்களுடனும் செயலர்களுடனும் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டு அதில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து எடுத்துரைப்பதாக கூறினார். தமிழக அரசின் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழுமையான வரவேற்பு அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நீர்வளத்துறையின் கீழ் உள்ள புறவழி கால்வாய் மூலம் 46 குளங்களுக்கு தண்ணீர் வழங்குவது தொடர்பான ஆய்வுகளையும் அவர் மேற்கொண்டார். தமிழகத்தில் தகுதியானவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விண்ணப்பங்களை பரிசீலித்த பின்னர் இது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட உலக தரத்திலான செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று காலை திறந்து வைத்தார். இம்மைதானத்தில் ஹாக்கி போட்டிகளையும் தொடங்கி வைத்த அமைச்சர் விளையாட்டுத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்கள் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் நெல்லையில் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து எமது நெல்லை செய்தியாளர்,
2: பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்களை சில நபர்கள் போலி ஆவணங்கள் மற்றும் போலி பட்டாக்களை தயாரித்து சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்ததாக புகார் எழுந்தது. இந்த வழக்கின் முக்கிய தடயமாக நெல்லை டவுன் பகுதியில் வசிக்கும் டெக்கரேஷன் தொழில் செய்து வரும் சண்முக சுந்தரம் என்பவர் வீட்டில் இன்று காலை முதல் சிபிசிஐடி போலீசார் சோதனையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையில் வங்கிக் கணக்கு விவரங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்பு விவரங்களை அதிகாரிகள் சேகரித்துள்ளதாக தெரிகிறது. போலி ஆவணங்கள் தயாரிப்பில் நெல்லையில் உள்ள யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது. இதே போன்று பாளையங்கோட்டை விஎம் சத்திரம் பகுதியிலும் ஒருவருடைய இல்லத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையிலிருந்து திருமலை குமார்.
0: தூத்துக்குடி மாவட்டம் துளசி மகளிர் சட்டக்கல்லூரி, தென்காசி மாவட்டம் எஸ் தங்கப்பழம் சட்டக்கல்லூரி, கன்னியாகுமரி மாவட்டம் முகில் சட்டக்கல்லூரி மீது ஒழுங்குமுறை விதிகள் மற்றும் இந்திய வழக்கறிஞர் மன்றத்தின் உத்தரவு மீறப்பட்டுள்ளதால் 2026-27 ஆண்டு கல்வியாண்டிற்கான தற்காலிக இணைப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இக்கல்லூரிகளில் முந்தைய கல்வியாண்டுகளில் அனுமதிக்கப்பட்ட இடங்களின் எண்ணிக்கையில் சேர்க்கப்பட்ட மாணாக்கருக்கு தகுந்த தீர்வு நடவடிக்கைகளை பரிந்துரைக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக பதிவாளர் கூறியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கான ரோப்கார் சேவை நாளை மறுநாள் முதல் நிறுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: உலக புகழ்பெற்ற பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் வருடாந்திர பராமரிப்பு பணிக்காக ஜூலை 20 முதல் 45 நாட்களுக்கு ரோப்கார் சேவையானது தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த தற்காலிக நிறுத்தத்தின் போது ரோப்காரில் புதிய சாப்ட்கள், புதிய கம்பி வடங்கள், உருளைகள் மற்றும் புதிய பெட்டிகள் பொருத்தப்பட்டு பல்வேறு முக்கிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பணிகள் அனைத்தும் நிறைவடைந்ததும் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு ஐஐடி வல்லுநர் குழுவின் ஆய்வுக்கு பிறகே பக்தர்கள் பயன்பாட்டிற்கு ரோப்கார் மீண்டும் கொண்டுவரப்படும். எனவே இந்த பராமரிப்பு காலகட்டத்தில் பக்தர்கள் படிப்பாதை, யானைப்பாதை, மின்னிலவியரையில் ஆகியவற்றை பயன்படுத்துமாறு கோயில் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலின் ஆடி தபச திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இன்று காலை நடைபெற்ற அரையிறுதியில் சீனாவின் யூஃபி சென்னை 21-19, 15-10 என்று

0: செட்களில் வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தார். நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் பி வி சிந்து ஜப்பானின் யமாகுஜியை எதிர்கொள்கிறார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டி நாளை நடைபெறுகிறது. நியூஜெர்சியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான இறுதியாட்டத்தை உலகம் முழுவதிலும் உள்ள கால்பந்து ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழ்நாடு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் தழைத்தொங்கட்டும் என முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மெல்லிசை கேட்கலாம். கேட்பதற்கு முன் விளம்பரம்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கே ஜெய்.

0: அமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மெல்லிசை கேட்கலாம். கேட்பதற்கு முன் விளம்பரம்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை. தேஷ்

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மெல்லிசை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐம் ஷகுன் சோப்ரா வித் த மிட் டே நியூஸ். த ஹெட்லைன்ஸ். இந்தியாஸ்

0: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டே, அந்த காலக்கையை ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
0: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்க.
3: ஒலிப்பது எங்கள் அண்ணா திரைப்பட பாடல்.

0: ஒலிப்பது என் சுவாச காற்றே திரைப்பட பாடல்.
1: கன்றும் உண்ணாது களத்தினும் படாது நல்லால் தீம்பால் விலத்த

0: மதுரத்தென்றல் திரையிசை கேட்டோம். இனி தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: நிமிடம் ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சென்னை பள்ளிக்கரணையில் 5 சென்டிமீட்டர்,

மலைக்கோட்டையூர் 4 சென்டிமீட்டர், சென்னை அண்ணாநகர் மேற்கு கொரட்டூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர், சென்னை பெரம்பூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தடி, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, நீலாங்கரை, தேன்கனிக்கோட்டை, மேடவாக்கம் சந்திப்பு, அயப்பாக்கம், செங்குன்றம், மாதவரம், ஒக்கியம், துறைப்பாக்கம், ஈஞ்சம்பாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மேட்டுப்பாளையம், பில்லூர் அணை, வடபழனி, சோழிங்கநல்லூர், சின்னக்கல்லாறு, கண்ணகி நகர், விண்ட்வர்த், மணலி, ஸ்ரீபெரும்புதூர், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், பெருங்குடி, சைதாப்பேட்டை, அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், தண்டையார்பேட்டை, சின்கொனா, உபாசி, எடப்பாடி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், நுங்கம்பாக்கம், வளசரவாக்கம், வானமாதேவி, உத்தண்டி, தேவாலா, மணலி புதுநகரம், வால்பாறை, பேசின் பாலம் ஆகிய இடங்களில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை

0: மீட்டர். மேட்டுப்பாளையம், பில்லூர் அணை, வடபழனி, சோழிங்கநல்லூர், சின்னக்கல்லாறு, கண்ணகி நகர், விண்ட்வர்த், மணலி, ஸ்ரீபெரும்புதூர், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், பெருங்குடி, சைதாப்பேட்டை, அயனாபுரம் வட்டாட்சியர் அலுவலகம், தண்டையார்பேட்டை, சின்கொனா, உபாசி, எடப்பாடி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், நுங்கம்பாக்கம், வளசரவாக்கம், வானமாதேவி, உத்தண்டி, தேவாலா, மணலி, புதுநகரம், வால்பாறை, பேசின் பாலம் ஆகிய இடங்களில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தூத்துக்குடி மாவட்டத்தின் 1 இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தருமபுரி, நாமக்கல், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் உணரத்தக்க அளவு இயல்புக்கு 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கடலூர், கரூர், மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் 1 இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. மன்னார் வளைகுடா பகுதிகளில் தென் தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள கடலோர பரப்பில் 5.8 மற்றும் 7.6 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மற்றொரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வடக்கு கேரளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 5.8 மற்றும் 7.6 கிலோமீட்டர் பரப்பளவிற்கு இடைப்பட்ட பகுதியில் நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு: மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் 1 இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பொழிவிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை இதே வானிலை நிலவக்கூடும். நாளை மறுநாள் 20ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் 1 இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 21ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். 22ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 23ஆம் தேதியன்று வடகடலோர தமிழ்நாடு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழைத்தூரலுக்கும் வாய்ப்புண்டு. நாளை வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 3 மணி. மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இன்றைய பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் இன்று மாலை 5:27 ஆரம்பமாகும். வணக்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெட்ஸின் மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேர்களே, இனிய மாலை வணக்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாய் கேட்கலாம் நாளொரு குரல். இன்று குரல் எண் 327.

மருந்துக்காக கூட பிற உயிர்களை கொலை செய்யக்கூடாது. தன்னுடைய உயிரே போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டாலும் பிற உயிரினங்களின் இனிய உயிர்களை கவரும் செயலை செய்யக்கூடாது. குறள் எண் 327, அதிகாரம் கொல்லாமை.

மருந்துக்காக கூட பிற உயிர்களை கொலை செய்யக்கூடாது. தன்னுடைய உயிரே போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டாலும் பிற உயிரினங்களின் இனிய உயிர்களை கவரும் செயலை செய்யக்கூடாது. குறள் எண் 327, அதிகாரம் கொல்லாமை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1869 கிலோஹெர்ட்ஸின் நேரம் 5:30. தொடர்ந்து கேட்கலாம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். கேட்க இருக்கும் முதல் பாடல் மஷ்னு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 5:47 இணைந்திருக்கிறோம் நேயர்கள். இது அகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1169 கிலோஹெர்ட்ஸில் மதுர தென்றல். தொடரும் பாடலாய் கேட்கலாம் கஜினி திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 04

0: 7552-253-1366.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம். நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: பொதுநலன்
2: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: வணக்கம் நேயர்களே, நேரம் 6:16. நேயர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமாக இன்று மதுரை வானொலி மத்திய அலை 1869 கிலோஹெர்ட்ஸில் வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள், இன்றைக்கு ஒரு பட பாடல்களாக அமர்க்களம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கவிருக்கிறோம். 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல். சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல். 7:10 மாவட்ட செய்திகள், இன்றைக்கு நீலகிரி மாவட்ட செய்திகள் கேட்கவிருக்கிறோம். எழுதியவர் சரவணன். 7:15 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். சிறு தானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும், மதுரை வேளாண் கல்லூரி வேளாண்மை விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்களும் வழங்கும் தகவல்கள். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள். அடுத்ததாக வேளாண் பழமொழி. நிறைவாக விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறவுள்ளது. 8:00 செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுரை தென்றல். 8:10 இசை மஞ்சரி, இதில் ஓஎஸ் அருண் அவர்களின் பாட்டு. 8:45 தி டிஜிட்டல் அப்தோகரி ஆங்கில நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 மதுரை தென்றல். 9:30 நட்சத்திர கீதங்கள். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி. இன்றைக்கு NPM தியோப்ரட் மிஸ்ரா அவர்களின் சித்தார் இசை கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 11:10 மத்திய அலை 1820. நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலையின் மதுரை வானொலி மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. இனி தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். அமர்க்களம் திரைப்படத்திலிருந்து வருகிறது நிகழ்ச்சியின் ஒரு பட பாடல்களில்.

நன் குழலை கேட்டேன், மதுரை மீனாட்சி கிளியை கேட்டேன், சொந்த உழைப்பில் சோற்றை கேட்டேன், தொட்டுக்கொள்ள பாசம் கேட்டேன், மழையை போன்ற தூய்மை கேட்டேன், புல்லை போன்ற பண்

மறுபடல் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. அமர்க்களம் திரைப்படத்துல இருந்து பாடல்கள் ஒழிச்சுட்டே இருக்கு. ஒழிக்கும் பாடலை தொடர்ந்து கேட்கலாம். மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.

0: மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த படமாக ராயன் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறைக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேர விரும்பும் இளைஞர்கள் மக்கள் நலப்பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் தமிழகத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த திரைப்படமாக ராயன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மெய்யழகன் படத்திற்கு சிறந்த ஒலிக்கலவைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் மில்லர் படத்தில் நடித்த தனுஷிற்கு சிறப்பு பிரிவில் சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமரன் படத்திற்கு இசையமைத்த ஜி வி பிரகாஷுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் சிறந்த திரைப்பட விமர்சகருக்கான விருது திரு சஞ்சீவ் ஸ்ரீவத்சவாவிற்கு வழங்கப்படுகிறது. விளையாட்டுத்துறையை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர மத்திய அரசு ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.
2: கேலோ இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எடுத்துக்கிறது, அதன் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கேல் கும்பு நடத்துங்க அப்படின்னா, கேல் கும்பு நடத்தாட்டியும் அட்லீஸ்ட் மாணவர்களுக்கு அந்த வசதியை பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்துலதான் விருதுநகர் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் அதுல இருக்கக்கூடிய ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டு அங்க நம்ம பண்ண முடியாதா அப்படின்ற அந்த யோஜனையில தான் நான் எஸ்பிஐ கிட்ட சொன்னேன். நீங்க நல்ல ஒரு காலேஜ்ல கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேடியம் மாதிரி பண்ணி கொடுங்க, அது ஜிம்னேஷியமும் இருக்கட்டும்.

0: வாலிபாலோ த்ரோ பாலோ இப்ப பிக்கல் பாலோ, பிக்கல் பால் ஒலிம்பிக் லெவல்ல இல்லைனாலுமே அந்த லெவல்ல இருக்கக்கூடிய கேமுக்கு ஒரு டர்ஃப் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு உடனடியாக ஒத்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் முழுமையாக ஒத்துழைத்து இந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ரெடி ஆகி இனாகரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வசதியை செஞ்சு கொடுத்த எஸ்பிஐக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.
1: குடிமைப் பணியில் சேர்வதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் தனியார் குடிமைப்பணி பயிற்சி நிறுவனத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு நாம் பயணிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேவையான அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை மற்ற மாவட்டங்களில் உள்ள ஆலைகளில் உமி நீக்கி அரிசியாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த குறுவை மற்றும் சம்பா பருவங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகள் விரைவில் மற்ற மாவட்டங்களில் உள்ள அரவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சேமிப்பு கிடங்குகளின் பற்றாக்குறையை சமாளிக்க ரயில்வேக்கு சொந்தமான காலி இடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். மாநில அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று மதுரையில் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த மையத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து சேவைகளும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த மையத்தின் மூலம் ஆக்குபேஷனல் தெரப்பி, பிசியோ தெரப்பி, பார்வை மற்றும் காது கேளாமை குறைபாடுகளுக்கான சிகிச்சை, ஸ்பீச் தெரப்பி போன்றவை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். உளவியல் ஆலோசனை, அடையாள அட்டை பெறுவது, உதவித்தொகை மற்றும் அரசின் நலத்திட்ட உதவிகளுக்கு விண்ணப்பித்தல் போன்ற சேவைகளும் இந்த மையத்தின் மூலம் செய்து தரப்படும் என்று அவர் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளின் வேலைவாய்ப்புக்கு வழிகாட்டும் சேவையும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பத்திரப்பதிவுத்துறையில் கடந்த ஆட்சியின் போது இருந்த ஊழல் களையப்பட்டு தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி திருக்கோயில் நில விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதுகுறித்து அரசு சார்பில் உரிய விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள குறைகள் ஒவ்வொன்றாக சரி செய்யப்பட்டு வருவதாகவும் புகார்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவிக்க அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுக்க இயலாமல் ஆட்சியாளர்கள் திணறுவதாகவும் கூறியுள்ளார். மாற்றம் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சியை பிடித்த தாவிக்கா மக்கள் பயன்பெறும் வகையில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவரவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் முதல் வடக்கு லட்சத்தீவு வரை வட தமிழகம் மற்றும் வட கேரளா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மேற்தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.

0: ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு கடலோர தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி, ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். சென்னை தரமணியில் நடைபெற்ற தமிழ்நாடு நாள் விழாவில் மாநில அளவிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் பரிசுகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஏலகிரி மலையில் கோடை விழாவினை மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் இ சேவை மையங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு கடல்சார் பயிற்சிக் கழகத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சிகள் குறித்து ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு அருகே 2 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் தீயிட்டு அழிக்கப்பட்டது. சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீநிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தனிஷி குப்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெறவுள்ள ஆசிய இளையோர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி இன்று தில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றது. இப்போட்டி வரும் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த படமாக ராயன் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேர விரும்பும் இளைஞர்கள் மக்கள் நலப் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் தமிழகத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேயர்கள் இதுவரை மாலை செய்திகள் கேட்டீர்கள். சென்னையில் இருந்து அஞ்சல் செய்ய ஆகாஷ்வாணி மதுரை வானொலி முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சியில் முதலாவதாக அனேகன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் பாடலை.

வரிசை 1869 கிலோஹெர்ட்ஸில் மதுர தின்றல் கேட்டுட்ருக்கீங்க. இப்பொழுது ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடல் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து.

0: இசை 1869 கிலோ ஹெர்ட்ஸில் இனி தொடர்ந்து கேட்கலாம் சேவை செய்திகள்.
1: விருதுநகர் மாவட்ட மக்கள் செய்தி தொடர்பு அலுவலகத்திலிருந்து பெறப்பட்டுள்ள செய்தி. விருதுநகர் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகள், சமூக நீதி விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவியர்கள், விடுதிகளில் நடைபெறும் தவறுகள், அசம்பாவித சம்பவங்கள் மற்றும் குறைபாடுகள் குறித்த புகார்களுக்கு 9445477016 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சி. திரு முதல் பாடல் தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி.

0: விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆறு மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி மதுரை தென்றல். இனி தொடர்வது 7:10 மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சரவணன்.

மத்திய அரசின் தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் பல்வேறு தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய பாதுகாப்புத் துறையின் கீழ் உள்ள வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் ஸ்வச்சதா ஹி சேவா எனப்படும் தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் பள்ளிகளுக்கு இடையேயான தூய்மை போட்டிகள் நடைபெற்றது. தூய்மை சேவையை ஊக்குவித்து சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த இப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் பள்ளி வளாகத்தை சுத்தமாக வைத்தல், பொதுமக்களிடையே தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், நகர்ப்பகுதிகளை தூய்மைப்படுத்துதல், குப்பைகளை தரம் பிரித்தல், விழிப்புணர்வு சுவரொட்டி தயாரித்தல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை பள்ளி வளாகத்தில் தடை விதித்தல், ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பேனாக்களை தவிர்த்தல், கழிவுகளை கொண்டு இயற்கை உரம் தயாரித்தல், அவற்றை பள்ளி பூங்காவில் பயன்படுத்துதல், மூலிகை செடிகளை வளர்த்தல், குடும்பத்தார் மற்றும் அருகாமையில் வசிப்பவர்களிடம் தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், துணிப்பை தயாரித்து விநியோகித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தூய்மை பணிகளில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளிகளுக்கு பரிசு வழங்கும் விழா குன்னூரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் தாங்கள் மேற்கொண்ட தூய்மை பணிகள் குறித்து விளக்க காட்சிகளை அளித்தனர். சிறப்பு நடுவர் குழு இந்த விளக்க காட்சிகளை ஆய்வு செய்து சிறப்பாக தூய்மை சேவை மேற்கொண்ட பள்ளிகளை தேர்வு செய்தனர். மெட்ராஸ் ரெஜிமெண்டின் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றி வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் பரிசுகளை வழங்கினார். இந்த போட்டியில் குன்னூர் சுற்றுவட்டார் பகுதியைச் சேர்ந்த 8 பள்ளிகள் கலந்து கொண்டன. உதகையில் உள்ள தமிழகம் விருந்தினர் மாளிகையில் மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா, உதகை சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்ய தண்ணீரு தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், தூய்மை இந்தியா திட்டம், பிரதான் மந்திரி கிராம சாலைகள் திட்டம், 15வது நிதிக்குழு மானியத்தின் கீழ் சுகாதார கட்டிடங்கள் கட்டுதல் ஆகிய திட்டங்களின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அலுவலர்களிடம் கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், பேரூராட்சிகள், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், தோட்டக்கலைத்துறை, சமூக பாதுகாப்பு திட்டம், தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் செயல்பட்டு வரும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து அலுவலர்களிடம் விரிவாக ஆய்வு மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் உதகை கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வனப்பகுதி பச்சை பசையில் என காட்சியளிக்கிறது. இதனால் தெப்பக்காட்டிலிருந்து தொரப்பள்ளி மற்றும் மசினகுடி சாலை, மாயார் மற்றும் சிங்காரா சாலையோரங்களில் ஏராளமான வனவிலங்குகள் தென்பட்டன. சாரல் மழையில் நனைந்தபடி மேய்ச்சலில் ஈடுபட்ட புள்ளிமான் மற்றும் கடமான் கூட்டம், கம்பீரமாக நின்றிருந்த யானை, சாலையோரத்தில் கரையான்களை தேடி சாப்பிட்ட கரடி, அழகாக நடந்து சென்ற மயில் ஆகியவை முதுமலை புலிகள் காப்பக சாலையில் பயணித்தவர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. இந்நிலையில் சாலையோரங்களில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் வாகனங்களை நிறுத்தி வனவிலங்குகளை பார்ப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். 1899 மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு முதல் முதலில் மலை ரயில் இயக்கப்பட்டது. 127 ஆண்டுகளை கடந்து ஆசியாவிலேயே பல் சக்கரங்களை கொண்டு இயக்கப்படும் ஒரே மலை ரயில் என்ற பெருமையை இந்த மலை ரயில் கொண்டுள்ளது.

0: 206 பாலங்கள், 16 குகைகள் வழியாக செங்குத்தான மலைப்பாதையில் இயற்கை காட்சிகளை கண்டவாறு இந்த மலை ரயிலில் பயணிப்பது ஒரு சுக அனுபவமாகும். இந்த மலை ரயிலில் பயணிக்க உலகம் முழுவதிலிருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்த மலை ரயிலுக்கு கடந்த 2005 ஜூலை மாதம் 15 நாள் யுனெஸ்கோவால் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டது. பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டு 21 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. ரயிலில் வந்த பயணிகளுக்கு மலை ரயில் நீராவி ரத அறக்கட்டளை சார்பில் மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி மலை ரயிலின் சிறப்புகள், அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்கள் மற்றும் இனிப்புகள் பயணிகளுக்கு வழங்கி கொண்டாடப்பட்டது. நாடு முழுவதும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 75 ரயில் நிலையங்கள் மேம்பட்ட வசதிகளுடன் புனரமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 3 ரயில் நிலையங்கள் இத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. குன்னூர் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 12.18 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. நவீன முன்பதிவு அலுவலகம், மேம்படுத்தப்பட்ட காத்திருப்போர் அறை மற்றும் ஓய்வறை, நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் வாடும் வனவிலங்குகள் மற்றும் பறவைகளின் ஓவியங்கள், எல்இடி மின்னொளி அலங்காரங்கள் உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த ரயில் நிலையங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். முன்னதாக குன்னூர் ரயில் நிலையத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கிய சமுதாயத்தை உருவாக்கும் மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் விக்ரம் 1 ராக்கெட் புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளில் தனியார் பங்களிப்பு ஆக்கப்பூர்வமாக உள்ளது என்பதை இது நிரூபித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், நமது நாட்டின் இளம் விஞ்ஞானிகளின் திறன் மற்றும் பங்களிப்பின் அடையாளமாக விக்ரம் 1 ராக்கெட் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விடுத்துள்ள செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதலால் விண்வெளித்துறையில் இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள செய்தியில், விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்களின் பயனாக இந்த சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும், விண்வெளி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல் என்றும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் விண்வெளி சீர்திருத்த நடவடிக்கைகளால் விக்ரம் 1 தனியார் ராக்கெட் சாதனை படைத்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். விண்வெளி தொழில்நுட்பத்தில் நவீன மாற்றங்களுடன் குறைந்த செலவில் இந்த ராக்கெட் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் விண்வெளி திறனை உலகிற்கு காட்டும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆரோக்கியமான சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் விருதுகளை வழங்கி பேசிய அவர், மருத்துவர்கள் சுகாதார சேவைக்கு மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சிக்கும் பங்களிப்பை வழங்குவதாக கூறினார். நாட்டை உருவாக்குவதில் மருத்துவர்களின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் தெரிவித்தார். இதற்காக மருத்துவர்களின் சேவைக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே செந்நிலைக்குடியில் சம்பா மிளகாய் மதிப்பு கூட்டும் உற்பத்தி நிறுவனத்தை திறந்து வைத்து பேசிய அவர், விருதுநகரில் சாகுபடி செய்யப்படும் மிளகாய் மதிப்பு கூட்டப்பட்டு ஏற்றுமதிக்கு உகந்த மிளகாய் என சான்று பெற்றுள்ளதாக தெரிவித்தார்.
3: விருதுநகர் பூச்சி மருந்து ரொம்ப குறைச்சலா இருக்கிறதுனால ஏற்றுமதிக்கு நல்ல உகந்த மிளகாய் அப்படின்ற ஒரு குவாலிட்டி ரெக்கக்னைஸ் ஆயிருக்கு. அது நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கே ஒரு பெரிய நல்ல பேர். விவசாயிகளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். பெஸ்டிசைடு உபயோகிக்காம நீங்க ஒரு பொருள்

0: உணவுப் பொருளை தயார் பண்றீங்களே, நீங்க தாங்க நிஜமாவே அன்னதாத்தா. அப்பேற்பட்ட மிளகாய்க்கு ஏற்றுமதி இலங்கைக்கு போகுது. இப்போ அவங்க இந்த குவாலிட்டி, அதாவது பெஸ்டிசைட் குறைச்சலா இருக்கிறதுனால அமெரிக்காக்கே நம்ம கூட ஏற்றுமதி பண்ண முடியுங்கன்ற நம்பிக்கை இருக்கு. சோ விருதுநகர்ல இருக்கக்கூடிய விவசாய குடும்பங்களுக்கு அவங்களுடைய மிளகாய வேற எங்கேயோ எடுத்துட்டு போக வேண்டாம், இப்ப இங்கேயே அதை நல்ல ப்ராசஸ் பண்ணி ஏற்றுமதி பண்றதுக்கான வாய்ப்பு, நல்ல ரேட்டும் கிடைக்கும்.
1: ஓய்வூதியதாரர்களின் குறைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் குறை தீர்ப்பு முறை மாற்றி அமைக்கப்பட்டு வருவதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஓய்வூதிய வழக்குகள் குறித்த தேசிய பயிலரங்கில் உரையாற்றிய அவர், ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சினைகளை நிர்வாக ரீதியாகவே தீர்த்து வைப்பது அவசியம் என்றார். இதன் மூலம் ஓய்வூதிய பிரச்சினைகள் நீதிமன்றத்திற்கு செல்வது தவிர்க்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதிய சேவைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருப்பதுடன் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேற்குவங்க மாநிலம் சிலிகுரி அருகே உள்ள ஜுமாகாஜ் எல்லை பாதுகாப்பு படை முகாமை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று பார்வையிட்டார். எல்லை பாதுகாப்பு படையினருடன் உரையாடிய அவர் மரக்கன்றுகளையும் நட்டார். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பிறப்பு இறப்பு பதிவு மற்றும் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் திரு அமித்ஷா அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் மற்றும் ஆயுஷ்மான் மின்னணு மருத்துவ திட்டம் குறித்த தேசிய சுகாதார ஆணையத்தின் 2 நாள் ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நிறைவடைந்தது. மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவத்சவா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டின் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் தூண்களாக இவ்விரு திட்டங்களும் விளங்குவதாக தெரிவித்தார். மருத்துவ சேவைகளை அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்துவதற்கான செயல் திட்டம் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்திய அரசின் மக்கள் மருத்துவ திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விருதுகள் வழங்கப்பட்டன. அதிகாரப்பூர்வ இலட்சினை வடிவமைப்புக்கான போட்டியை அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் MyGov இணையதளம் வாயிலாக இதில் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலட்சினை வடிவமைப்பு பெயர் மற்றும் அது குறித்த சுருக்கமான குறிப்புகளை அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக 75,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 50,000 ரூபாயாகவும், மூன்றாவது பரிசாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் துறைக்கான எதிர்கால அடையாளத்தை வடிவமைக்கும் இப்போட்டியில் மாணவர்கள், ஓவிய கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் படைப்பாளிகள் பெருமளவில் பங்கேற்குமாறும் அஞ்சல் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று பட்டாசு ஆலையில் சிக்கியவர்களை மீட்டனர். அதிரடி மீட்பு படை வாகனங்களும் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. அப்பகுதியில் வெப்பத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனையடுத்து குவைத் வான்வெளியில் விமான சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதோடு குடிநீர் கட்டமைப்பு வசதிகள் சேதமடைந்தன. மக்கள் வெளியில் நடமாட வேண்டாம் என்றும் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்குமாறும் அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. குவைத்தில் உள்ள ஆரிஃப் ஜான் ராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த முகாமில் உள்ள அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. மேலும் குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் அலி அல் சலாம் ராணுவ முகாம் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர், 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர்.

அடைந்தனர். இந்த தாக்குதலில் இரண்டு பெரிய உணவு தானிய சேமிப்பு கிடங்குகள் சேதமடைந்துள்ளன. கோட்டோஸ்க் நகர் பகுதியில் நடந்த தாக்குதலில் இரவு பணியில் ஈடுபட்டிருந்த 7 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 25 பேருக்கு காயம் ஏற்பட்டது. ஓரோவியோக் பகுதியில் நடந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார். 36 பேருக்கு காயம் ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் யுக்ரைன் நாட்டின் 379 ட்ரோன்கள் தடுத்து அழிக்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீனிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தனிஷி குப்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கிய சமுதாயத்தை உருவாக்கும் மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 kHz தொடர்ந்து கேட்கலாம் பண்ணி செய்தி.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேனாள் துணை வேளாண்மை அலுவலர் யு செல்வராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: இப்ப என்னால இந்த மக்காச்சோளம் கடலை பின்னாக்கெல்லாம் வாங்கி மிஷின்ல கொடுத்து அரைச்சு மிக்ஸ் பண்றதை விட எனக்கு ரெடிமேடா கிடைச்சு நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கது தான். குறைஞ்ச விலையில வாங்கிக்கிட்டு நம்ம அந்த கோழி தீவனத்தை கொடுத்தாலும் கண்டிப்பாக லாபகரமாக கோழி பண்ணை நடத்த முடியுங்க. அதாவது இப்போ நம்ம கிலோ 35 ரூபாய்க்கு சொந்தமாக தயார் பண்ணலாங்க. கம்பெனி தீவனம் வாங்கினா 40 ரூபா ஆகும் கிலோ. 5 ரூபா கிலோவுக்கு அதிகமாக போகுது. நம்ம இதை முட்டைக்கோழிக்கு கொடுக்கும்போது 5 ரூபா செலவுலேயே நாம் முட்டையை உற்பத்தி பண்ணுறோம். இதை 15 ரூபாய்க்கு விற்கும்போது நமக்கு 10 ரூபா கண்டிப்பாக ஒரு முட்டைக்கு லாபம் கிடைக்குதுங்க. இப்போ கிராமங்களில் வந்து புறக்கடை கோழி வளர்ப்பு, அதிலிருந்து 50 கோழி வரைக்கும் நம்ம வளர்க்கலாம். இப்போ நாட்டுக்கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும் என்ன வித்தியாசம்? பொதுமக்கள் வந்து நம்ம பண்ணையில் வாங்கும்போது இது பண்ணைக்கோழி, ஒட்டு நாடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம ரோமிங் சிஸ்டம், தோட்டத்திலேயே வெளியே விட்டே வளர்க்கலாங்க இந்த கோழிகளை. அப்படி நம்ம வளர்க்கும்போது அது இலைத்தலைகள் மற்ற எல்லாத்தையும் சாப்பிடும்போது உற்பத்தி செலவும் குறையுதுங்க. அதனால நாம் கிராமங்களில் தோட்டங்களில் இருக்கும்போது அந்த நாட்டுக்கோழியை குறைஞ்ச விலையில் உற்பத்தி பண்ணி அதிக லாபத்துக்கு விற்க முடியும். இப்போ கொரோனானால் நிறைய தொழில் பாதிச்சதுங்க. ஆனால் அந்த கொரோனா நேரத்தில் தாங்க நான் 5000 நாட்டுக்கோழி வச்சுருந்தேன். அக்ரி கிளினிக் அக்ரி பிஸ்னஸ் தான் அதுக்கு காரணம். அப்போ கடக்நாத் அப்படின்னு சொல்லக்கூடிய கருஞ்சதை கோழியையும் வளர்த்தேன். இது வந்து மத்திய பிரதேசத்துக்கு உரியதுங்க. கைராளின்னு ஒரு இனம், இது கேரளாவுக்கு உரியது. நிக்கோபாரின்னு ஒரு இனம் இருக்குங்க, இது அந்தமான் நிக்கோபாருக்கு உகந்தது. நாம் நம் நாட்டிலேயே வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழி இனமும் இருக்குது, நம் நாட்டில் வளர்க்கக்கூடிய அயல் நாட்டுக்கோழியும் இருக்குது. நம் நாட்டிலேயே வளர்க்கும் நாட்டுக்கோழி தான் சுத்தமான நாட்டுக்கோழி. இருந்தாலும் அசில்ங்கிற ரகம் வந்து ஆந்திராவை சேர்ந்தது. அந்த ரகத்தை தான் இங்கே வந்து நாம் சண்டைக்கோழிக்காக பயன்படுத்துகிறோம். சுவை அதிகமாக இருக்குது. இந்த நம் நாட்டிலேயே வளர்க்கக்கூடிய வெளிநாட்டு கோழி தாங்க இந்த பிராய்லர் கோழி. இந்த பிராய்லர் கோழியை நாம் அறிமுகப்படுத்தாமல் இருந்திருந்தோம்னா இப்போ ஆட்டுக்கறியினுடைய விலையெல்லாம் கிலோ 5000 ரூபாய்க்கு வந்திருக்குங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க, மக்கள் தொகை கூடிக்கிட்டே வருது. அப்போ இந்த பிராய்லர் கோழி இனத்தை வந்து நாம் குறுகிய காலத்தில் உருவாக்குறதுனால தான் நம்ம மக்களுக்கு வந்து குறைஞ்ச விலையில் பிராய்லர் சிக்கன் இந்த கறிக்கோழியை நம்ம கொடுக்க முடியுதுங்க. ஆள்கூல் முறை, கேஜ் சிஸ்டம், அடுக்கடுக்காக முட்டைக்கோழிகளை வச்சு நாமக்கல் போன்ற பகுதிகளில் வந்து முட்டை 1 லட்சம் கோழி 2 லட்சம் கோழி வைக்கிறாங்க. கிராமப்புறங்களில் வந்து ஆள்கூல் முறை, இதுக்கு வந்து 2 சதுரடி ஒரு கோழிக்கு வேணுங்க. அடைச்சே வளர்க்கலாம். 20 அடி அகலம், 50 அடி நீளம் வந்தோம்னா 1000 சதுரடி வந்து 500 கோழி வளர்க்கலாங்க.

இதுவரை கோழி வளர்ப்பு குறித்து மேனாள் துணை வேளாண் அலுவலர் யு செல்வராஜ் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.

0: சிறுதானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும் குறித்து தெரிந்து கொள்வோம். சிறுதானியங்களை மானாவாரி பயிராக சாகுபடி செய்யலாம். பூச்சி கட்டுப்பாடு, நோய் கட்டுப்பாடு அதிகம் தேவைப்படாது. சிறுதானியங்களின் சத்துக்கள் நாம் அறிந்ததே. இன்றைய காலகட்டத்தின் அதிக தேவைக்கேற்ப சிறுதானியங்களை சிறந்த முறையில் சாகுபடி செய்து பொருளாதாரம் ஈட்டுவது விவசாயிகளுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும், சாகுபடி செய்த சிறுதானியங்களை தொழில் முனைவோர் மதிப்பு கூட்டி நல்ல முறையில் வியாபாரம் செய்து வருவது வரவேற்கத்தக்கது. அந்த வகையில் நம் வேளாண் அறிவியல் நிலையங்களும் வேளாண்மை கல்லூரிகளும் சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டல் குறித்த பல பயிற்சிகளை நடத்தி வருகின்றது. இந்த பயிற்சி பெற்றவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது உறுதி. இப்படி சிறுதானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி வேளாண்மை விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்போமா?
1: இப்போ மக்கள் எல்லாருமே வந்து டயட்டு டயட்டுன்னு ஒரு பேச்சு பேசுகிறாங்க. பல வகையான டயட்டு யார் வாயிலிருந்துனாலும் அந்த வார்த்தை வருது டெய்லி பார்க்குறவங்கக்கிட்ட. அப்போ டயட்டுனா என்ன, எதுக்காக அவங்க டயட்டு டயட்டுன்னு சொல்கிறாங்க, டயட்டில் அவங்க என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்க போனால், திணை நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க, வரகு சொல்கிறாங்க, கேழ்வரகு சொல்கிறாங்க, தென் சாமை சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு, முக்கியமாக எடை குறைப்பு சம்பந்தமாக சொல்கிறாங்க. புதுசு புதுசாக வர வேண்டிய நோய்கள்னால கொஞ்சம் உணவு முறையை நம்ம மாற்றி அமைச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம காலங்காலமாக 50-60 வருஷமாக நம்ம அரிசியை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். நெல்லில் வந்து நிறைய வகைகள் வருது, அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் வட இந்தியர்களோட உணவுன்னு பண்ணும்போது கோதுமை, அப்புறம் பிரெட்டு, இப்படி அதில் மதிப்பு கூட்டல் ரொம்ப அதிகம். நீங்கள் அரிசின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பொரி, அவல், அரிசி மாவு, அப்புறம் அதில் நம்ம செய்யக்கூடிய பொருட்கள் நிறைய, இடியாப்பம், கொழுக்கட்டை அப்படி வரலாம். இங்கே சப்பாத்தி போக மல்டிகிரெயின் பிரெட் இருக்கும், வீட் பிரெட் இது மாதிரி இருக்கும்போது அப்போ சிறுதானியங்களும் அதில் என்னென்ன டிசைனான உணவுப் பொருட்கள் வருது, குழந்தைகளுக்கு ஏற்றது, வயதானவர்களுக்கு ஏற்றது, நோயாளிகளுக்கு ஏற்றது அதில் இருக்குது. அதில் உள்ள சத்துக்கள் நிறைய விதமான அதிசயங்களை நம்ம உடம்புல ஏற்படுத்துறதுனால தான் அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இன்னொன்று, சிறுதானியங்கள் நிறைய பேருக்கு வாழ்க்கையை கொடுக்குது. ஹெல்த் கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்க்கை என்ன வாழ்க்கையை கொடுக்குதுன்னா வியாபாரம் செய்ய தூண்டுகிறது. இப்போ அரிசி எல்லா இடத்துலையுமே காமனாக கிடைக்குது, கோதுமை கிடைக்குது, ஆனால் சிறுதானியம் எல்லா கடையிலையும் நீங்கள் கிடைக்குமானா, ஒரு சில கடைகள் அதுவும் இப்போ எப்படி அவங்க அதை வரையறை படுத்தி வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா, ஆர்கானிக் இயற்கை அங்காடிகள், ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்டது. வேளாண்மை அறிவியல் நிலையங்கள், விவசாய கல்லூரிகள், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் எல்லாமே அறிவுறுத்துறது விஞ்ஞானிகள் சைடுல இருந்துன்னு சொன்னா, இந்த சிறுதானியங்கள் உழவர்களின் நண்பன். ஏன்னா இதுக்கு பூச்சி மருந்து அந்த மாதிரி நோய் கட்டுப்பாடு ரொம்ப தேவைப்படாது. அடுத்தது மண்ணிலையும் அந்த உரம் பூச்சி மருந்து தங்காது, ஸோ மண்ணுக்கும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அது. அடுத்தது நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளவா அது வெயிட் போட மாட்டான்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை அது. ஸோ அது நமக்கு ஃப்ரெண்டு, நம்மளோட ஹெல்த்துக்கு ஃப்ரெண்டு. அப்படிங்கும்போது பிஸ்னஸுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு. இளைஞர் படித்து வெளியே வராரு, நான் ஏதாவது தொழில் பண்ணணும்னு ஆசைப்படும் போது வேளாண்மை அறிவியல் நிலையத்திலையும் சரி, மதுரையில் இருக்கிற வேளாண்மை கல்லூரிகளில் வந்து இந்த சிறுதானிய ட்ரைனிங்கை வந்து எடுத்துக்கிறாங்க பயிற்சியை. அது நாங்கள் எப்படி தரோம்னா, மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையம் ஒத்தக்கடையில் இருக்குது, மதுரை வேளாண்மை கல்லூரி சில பயிற்சிகள் ஒரு நாள் கொடுப்பாங்க. சில பயிற்சிகள் நீங்கள் அந்த சிறுதானியத்தை வச்சு தயாரிக்கிற பொருளுக்கு ஏற்றவாறு 3 நாட்கள், சில பயிற்சிகள் 5 நாட்கள், இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அதில் எதெல்லாம் செய்யலாம், ஸ்கூலுக்கு போயிட்டு குழந்தைங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்றதுக்கு உடனே என்ன தேடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது குக்கீஸ், பிஸ்கட் அப்படி வரும். அப்போ அதில் சிறுதானியத்தை கலந்து தயாரிக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு அந்த சிறுதானியம் உடம்புல சேருது, அது ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் விழிப்புணர்வு வரும்போது இப்போ நிறைய பேர் வெளி மாவட்டத்திலேருந்தும் மதுரைக்கு வந்து பயிற்சி எடுத்துகிட்டு போகிறாங்க, முக்கியமாக இளைஞர்கள். அதுவும் பெண்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, வர்றாங்க, அவங்களே தயாரிப்பாங்க, தயாரித்து அதை மறுபடி எங்கள்கிட்ட கொண்டு வந்து காமிப்பாங்க, அப்புறம் ப்ராப்பராக அதுக்கு லேபிள் பண்ணுவாங்க. இப்போ மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் ஒரு பெண்மணி இந்த இது தயாரிக்க கற்றுட்டு அவங்க ஒரு 5 பேர் சேர்ந்த குழுவாக ஆளுக்கு ஒரு பொருளாக இந்த சிறுதானியத்தில் தயாரித்து தனியாகவே அவுட்லெட்டு கடை மாதிரி வச்சுட்டாங்க. ஒருத்தர் குக்கீஸ் தயாரிக்கிறீங்களா, ஒருத்தர் அல்வா தயாரிக்கிறீங்களா, ஒருத்தர் நூடுல்ஸ் தயாரிக்கிறீங்களா, ஒருத்தர் பிஸ்கட் தயாரிக்கிறீங்களா, நீங்கள்

கொண்டு வாங்க, இந்த அவுட்லெட்டில் இந்த கடையில் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒற்றுமை உணர்வும் இது கொண்டு வருது, பிஸ்னஸ் முயற்சியும் கொண்டு வருது இந்த சிறுதானியம். இப்போ சிறுதானியம் எதுக்காக விவசாயிகளின் நண்பன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, செலவு கம்மி. பெரும்பாலும் சிறுதானியங்கள் அனைத்துமே மானாவாரி பயிர் தான், கேழ்வரகு, கம்பு, சோளம், திணை எல்லாமே. ஸோ அப்படின்னாலே உங்களுக்கு லாபம் தானே. ஏன்னா விவசாயிகள் பாருங்கள், உங்களுக்கு சாகுபடி செலவு தான் அதிகம். அதனால தான் விவசாயிகள் சில பயிர்களுக்கு நோய் கட்டுப்பாடு, பூச்சி கட்டுப்பாடு, அப்புறம் மண்ணில் வந்து சத்து இருக்காது, உரம் மேலாண்மை, இது எல்லாத்துக்குமே செலவு பண்ணுவாங்க மற்ற பயிர்களுக்கு. ஆனால் பாருங்கள், நீங்கள் சிறுதானியங்கள்னு வரும்போது மானாவாரி பயிர் அதுவாக வளரும், நம்ம அறுவடை பண்ணணும், கொஞ்சம் களை மேலாண்மை மட்டும் பார்த்துக்கணும். மானாவாரின்னு வரும்போது அதுவும் பிரமாதமாக ஒன்றும் வராது. ஸோ அப்படிங்கும்போது செலவு குறைஞ்சாலே உங்களுக்கு தன்னை போல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லாபம் கிடைக்குது, உங்களுக்கு நிச்சயமான லாபம் கிடைக்குது. ஸோ அதை வந்து இப்போ எப்படின்னா, இந்த டிமாண்டு, சிறுதானியத்தில் மதிப்பு கூட்ட பொருள் தயாரிக்கிறோம், அதுக்கு லேபிள் பண்ணுறோம், சில இது பவுச்சில் போட்டு விற்கிறோம், சில இது டப்பா கண்டெய்னரில் போட்டு டேப்பெல்லாம் போட்டு ஒட்டி ஸ்டிக்கரெல்லாம் போட்டு விற்கிறோம். ஸோ அப்போ அது உடனே விற்றுருது. உங்களுக்கு பேக்கரியில் பார்த்தீங்கன்னா திணை குக்கீஸ் இருக்கும், அப்புறம் வரகுல இருக்கும். அதே மாதிரி இப்போ கல்யாண வீடு, செமினார், கான்ஃபரன்ஸ், இந்த விருந்து ஃபங்க்ஷனில் உங்களுக்கு கம்பு தயிர் சாதம் ஒரு கல்யாணத்தில் வச்சுருப்பாங்க, ஒரு கல்யாணத்தில் பாருங்கள் குதிரவாளி தயிர் சாதம். ஸோ இதெல்லாம் இப்போ வந்து ட்ரெண்டிங். ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, நாம் சாகுபடி பண்ணுறது போதுமான அளவில் இல்லை. ஸோ அப்படிங்கும்போது விவசாயிகள் நிலத்தை வந்து சும்மா போட்டு வைக்காமல் மானாவாரியாக குதிரவாளி, சாமை, வரகு, அப்புறம் கேழ்வரகு, இது எல்லாமே போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு. சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பும் அதிகரிக்கப்படுகிறது. ஸோ இதை டிமாண்டு, எவ்வளோ தூரத்துக்கு தேவை, எவ்வளோ தூரத்துக்கு கஸ்டமர்ஸ் விரும்புகிறாங்க, இந்த பொருட்கள் செய்வறதுக்கு கிலோ கணக்கிலையா இல்லை டன் கணக்கில் வாங்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதோட பரப்பளவு கூடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை தான் அரசாங்கமும் நம்மக்கிட்டேருந்து விவசாயிகள்கிட்டேருந்து எதிர்பார்க்கறது, விவசாயிகளுக்கு அறிவுறுத்துவது. ஏன்னா பயிற்சிகள் இது சம்மந்தமாக நடந்துகிட்டே இருக்குது, சிறுதானிய வருடமாகவே கொண்டாடினாங்க. இன்னொன்று விழிப்புணர்வு, தயிர் சாதத்தில் ஆரம்பித்து தென் ஹல்வா, அல்வா வந்து ரொம்ப ஃபேமஸ் எல்லா இடத்துலையும், அதுவும் சிறுதானியம் கலந்து. அல்வா மட்டும் கிடையாது பாருங்கள், சிறுதானியத்தில் ஐஸ்கிரீம்ஸும் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு வகையில் இது நம்ம உடம்புல சேரணும், ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அந்த பயிற்சிகள் கொடுத்துட்டே இருப்போம். இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் அதுக்குன்னே சென்டர் இருக்கும், தொழில் முனைவோர் பயிற்சி மையம். அந்த நிலையத்தில் எல்லா கருவிகளும் இருக்கும். சிறுதானியங்களுக்கு முதல் பிரச்சனை அறுவடை. ஒரு சில பயிர் உயரமாக இருக்கும், ஒரு சில பயிர் ரொம்ப உயரம் குறைவாக இருக்கும். அப்போது இந்த விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, ஒன்று வந்து ரொம்ப குனிஞ்சு அதை அறுவடை பண்ணணும், இன்னொன்று கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும். இது நாங்கள் கேள்விப்படுற பிரச்சனை ஒன்று. ஸோ அப்போ வந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன கருவிகள், அது ஒரு சைடு வேணும் நமக்கு. அடுத்தது அதை பதப்படுத்துறதுக்கு, இந்த சிறுதானியங்கள் அறுவடை பண்ணதும் அதை காய வைக்கிற இடத்துலேருந்து அதில் கல் இருக்கும், அப்போ கல் நீக்கிறது. அடுத்தது அதில் மேலே உள்ள அந்த தோல், அந்த பாலிஷ் போடுறதுக்காக உமி நீக்குதல், இந்த கருவிகள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கருவிகளால் இந்த சிறுதானியங்கள் விளைவித்ததும் நாம் இதை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம், கல் இல்லாமல் ஆக்கிக்கலாம், உமி இல்லாமல் ஆக்கிக்கலாம், அடுத்து அதை சமையலுக்கு பயன்படுத்தலாம், பிஸ்கட் செய்ய பயன்படுத்தலாம்னு ஒரு தைரியம் வந்துருச்சு. ஒரு மன உறுதி கொடுத்துட்டோம்னா அந்த பயிற்சியில் அவங்க மெஷினை வாடகைக்கு எடுக்கவும் செய்வாங்க, மிஷினை வாங்கவும் செய்வாங்க, அந்த பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு நல்லா வரும். ஒரு சைடு விவசாயிகள் பார்த்தாங்கன்னா, சரி ஏன் நம்ம தயங்கணும், நம்ம ஏக்கர் கணக்கில் குதிரவாளி பண்ணலாமே, அதான் இந்த மெஷினரிஸில் இது சுத்தப்படுத்தலாமே. இது வந்து மதுரை விவசாய கல்லூரி, மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்லேயுமே எல்லா கருவிகளும் இருக்குது விவசாயிகளுக்கு பயன்படுற வகையில். அப்படிங்கும்போது அடுத்து மதிப்பு கூட்டல், அப்போ குக்கீஸ் செய்கிற மிஷின், நூடுல்ஸ் செய்கிற மிஷின், அப்புறம் வந்து ட்ரையர். எதுவுமே ஒரு தண்ணி விட்டு அதை பிசைஞ்சு பண்ணும்போது நாள் கணக்கிலலாம் அந்த காலம் மாதிரி வெயிட் பண்ணி காய வைக்க முடியாது. இதில் வந்து மிஷின் ட்ரையரும் இருக்கும், ஸ்ப்ரே ட்ரையர்னு சொல்லுவாங்க, அடுத்தது சோலார் ட்ரையர். ஸோ அது வழியாக ஈஸியாக காய வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரியெல்லாம் எளிமையான வழி இருக்கும்போது எங்களுக்கு பயிற்சிக்கு வர்ற பெண்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ரொம்ப சந்தோஷமாக பயிற்சி எடுத்துகிட்டு போவாங்க. கொஞ்ச நாளே பிஸ்னஸ் ஆரம்பித்து தனக்குன்னு ஒரு பெயர் ஆன்லைன்லேயும் ட்ரேட் பண்ணுவாங்க, ஆன்லைன்லேயும் பண்ணுவாங்க, நேரடியாக வைப்பாங்க குழுக்கள், அப்புறம் அவங்க ஒரு 10 பேருக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க.
ஸோ இந்த மாதிரி

0: livelihood, அதாவது பிழைப்புக்காகவும் இந்த தொழில் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இது செய்கிறவங்களுக்கு நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ என்னுடைய அந்த பயிற்சி அனுபவத்தில், வேளாண்மை அறிவியல் நிலையம், வேளாண்மை கல்லூரிகள் இதில் பணியாற்றின அனுபவத்தில், இந்த குக்கீஸ் தயாரிக்கிற அந்த தொழில் முனைவோருக்காக நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இதில் ஒரு கம்ப்ளைண்ட் என்ன வரும் அப்படின்னு சொன்னால், எந்த சிறுதானியமுமே அது ஒரு பொருளாக மாற்றும் போது அதில் ஒரு லேசாக ஒரு கசப்பு தட்டும். நீங்கள் வந்து அந்த தொழில்நுட்பத்தை தெரிஞ்சு அதுக்கு ஒரு ப்ராசஸிங் முறை, பதப்படுத்தும் முறை இருக்கும் இல்லையா, அறுவடையிலிருந்து அது பிஸ்கட் ஆகிற வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ, அதில் ஒரு ஸ்டெப் வந்து இந்த கசப்பு தன்மையை நீக்கும், கசப்பு தன்மையை கரெக்ட் பண்ணும். எதுக்காக நம்ம கசப்பு தன்மையை நீக்கணும்னு சொன்னால், பெரியவங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க, வயசானவங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க, ஓகே இது இப்படி தான் இருக்கணும். ஆனால் குழந்தைங்க வந்து கசப்பு இருந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்க, அது உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து பாதிக்கும். செயல்முறை விளக்கத்தை ஸ்டெப்பு மாறாமல், ட்ரைனிங்கில் சொல்லிக் கொடுக்குற முறையை வந்து நீங்கள் ஸ்டெப்பு மாறாமல் இதுக்கடுத்து இது இதுக்கடுத்துன்னா அப்படியே ஃபாலோ பண்ணும். இளைஞர்களோ, தொழில் முனைவர்கள், பெண்கள் எல்லாருக்குமே தான் நான் சொல்கிறேன். ஸோ அவங்க சொல்லிக் கொடுத்ததில் ஏதாவது ஒரு ஸ்டெப்பு நீங்கள் மிஸ் பண்ணினாலும், இந்த ஜென்ரல் கம்ப்ளைண்ட், எதை ஒன்று வாயில் போட்டு நம்ம சுவைச்சாலும் சிறுதானியத்தில் செஞ்சது அந்த கசப்புங்கிறது வந்து இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு வாங்க, உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து நிறையா வரும். ஸோ சிறுதானியம் விழிப்புணர்வு வர வர அதோட டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்கும், அப்போ அந்த பிஸ்னஸும் நல்லா வரும்.
1: திரைப்பட பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: கொண்டிருப்பது சிறுதானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி வேளாண்மை விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள்.
1: கேட்டரிங்கில் என்னென்னவோ புதுசு புதுசாக வருது, எல்லாத்துலேயுமே புதுசு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது எடுபடும், நம்ம ஃபீல்டில் நிற்க முடியும். இப்போ பாருங்கள், எப்போ பார்த்தாலும் அந்த காலத்துலேருந்து விளம்பரம் பார்த்துருக்கோம் நம்ம டிவியில், நியூ நயாங்கிற வார்த்தையோட தான் வரும். மக்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் சரி, இல்லை அந்த லேபிள் கூட ஒரு அழகாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் அதை நிரப்பி விற்கிற கண்டெய்னரில் அந்த கண்டெய்னர் கூட அழகாக இருக்கணும்.

வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் உங்களுடைய வாடிக்கையாளர்களை நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வழி. அதே மாதிரி பவுச், ட்ராவல் பண்ணும்போது அதை எடுத்துகிட்டு போனாங்கன்னா உங்களுடைய உணவுப் பொருட்கள் அது திறந்து கொட்டிடக்கூடாது, அந்த மாதிரி சீலிங் மெக்கானிசம் நீங்கள் பண்ணிக்கணும். அப்புறம் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, அதாவது பாதுகாப்பான் ப்ரிசர்வேட்டிவ் நம்ம சேர்க்கக்கூடாது, ஆனால் அந்த செய்கிற மெத்தட்லேயே அதுக்கு லைசன்ஸ் பெற்ற பாதுகாப்பான்களை, உரிமம் பெற்ற அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அந்த ஹெல்த்துக்கு கெடுதல் இல்லாத வகையில் நம்மளுடைய நோட்ஸ் இருக்கணும், கண்டென்ட் உங்களுடைய லேபலில், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பீப்புளெலாம் ரொம்ப அவேர் ஆகிட்டாங்க, எந்த பொருளையுமே படிக்காமல் வாங்குறதில்ல. பிஎஸ்சி அக்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கிளாஸில் நம்ம சில மெட்டீரியல்ஸ் கொடுத்து வேலை செய்ய சொல்லுவோம், லேபல்லாம் நல்லா படிக்கிறாங்க அவங்க கொடுத்த பொருளில். ஸோ எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வும் ரொம்ப வந்துருச்சு. எப்படி அரிசி கோதுமையிலேருந்து சிறுதானியம் சேர்த்தா ஆரோக்கியத்துக்கு நல்லது, சிறுதானியம் விளைவிச்சா வருமானம் கிடைக்கும், அகில உலக அளவுலேயும் சரி இந்தியா அளவுலேயும் சரி ஆந்திரா கர்நாடகா வேற வட மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே சிறுதானியம் வரவேற்பு இருக்குது, அப்போ இதை விளைவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இன்னொன்று, சிறுதானியத்தில் அப்படியே வேக வச்சு தயிர் சாதம் மாதிரி சாப்பிட முடியாது, சில நேரம் வரகு பிரியாணி பண்ணுவாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் நாங்கள் எங்களுடைய பயிற்சியில் சொல்லிக் கொடுப்போம். வரகு பிரியாணி, திணை பொங்கல், திணை பாயாசம், கம்பு தயிர் சாதம், குதிரைவாளி தயிர் சாதம், இதெல்லாம் அப்படி ஒரு ஸ்பெஷல் காம்பினேஷன். இப்போ நம்ம சீரக சம்பா அரிசினா பிரியாணிக்கு நல்லது, அதே இது நீங்கள் கொஞ்சம் சென்னை பக்கம் இருந்து வரவங்கெல்லாம் சீரக சம்பா பிரியாணி லைக் பண்ண மாட்டாங்க, அவங்க பாசுமதி தான் வேணும்வாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டேஸ்ட், ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் லைக் இருக்குது, அது இந்த சில சொல்லிக் கொடுப்போம். வரகு பிரியாணி, திணை பொங்கல், திணை பாயாசம், கம்பு தயிர் சாதம், குதிரைவாளி தயிர் சாதம், இதெல்லாம் அப்படி ஒரு ஸ்பெஷல் காம்பினேஷன். இப்போ நம்ம சீரக சம்பா அரிசினா பிரியாணிக்கு நல்லது, அதே இது நீங்கள் கொஞ்சம் சென்னை பக்கம் இருந்து வரவங்கெல்லாம் சீரக சம்பா பிரியாணி லைக் பண்ண மாட்டாங்க, அவங்க பாசுமதி தான் வேணும்வாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டேஸ்ட், ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் லைக் இருக்குது, அது

0: யாருக்காவது சொல்லி கொடுங்க, உங்கள் பக்கத்துலேயோ உங்களோட உறவினர்களுக்கோ இல்லை உங்கள் பக்கத்துலேயோ அந்த மெத்தடை சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் அந்த பயிற்சிக்கு வந்து வந்து படிக்கிறது அப்படிங்கிறது வந்து முடியாது. ஸோ நம்ம ஒருத்தர் தெரிஞ்சதுக்கு ஒருத்தர் சொல்லணும், அவங்க இன்னொருத்தர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம பரப்பிட்டே இருக்கணும். அதையும் அரசாங்கம் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க. அதுக்காகத்தான் அரசாங்கம் வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் வழியாகவும் வேளாண்மை கல்லூரிகள் வழியாகவும் வேளாண்மை பல்கலைக்கழகமும் இதற்கு நிறைய செலவு பண்ணுறாங்க. இந்த பயிற்சியானது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னாக்க, இளைஞர்கள் விவசாயிகள் நடத்தலாம் அல்லது தொழில் முனைவோர் எல்லாருமே கலந்தும் பயிற்சி எடுத்துக்கலாம். இப்போ தனியாக கேட்டோம்னா யூத்துக்கும் தனியாக பண்ணி தருவாங்க, இளைஞர்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக, அந்த மாதிரி. இப்போ வேளாண்மை அறிவியல் நிலையமானது திருநங்கைகளுக்கும் அவங்களுடைய சேவையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லா சமூகத்தினரும் எல்லா தரப்பினரும் வேளாண்மை அறிவியல் நிலையம் மதுரை வழியாகவும் வேளாண்மை கல்லூரிகள் வழியாகவும் முன்னேற வேண்டும் என்பதே அரசு திட்டம். அதனால இந்த சிறுதானியம் என்பது வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதியாக ஆகிக்கொண்டிருக்கிறது. அதனால அந்த காலத்தில் இதுக்கு பெயர் என்ன அப்படின்னு சொன்னா மைனர் மில்லட்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், சிறுதானியங்கள் மைனர் மில்லட்ஸ். ஆனா இப்போ அதோட பெயரை நாங்க எப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா நியூட்ரி சீரியல்ஸ், சத்து மிகுந்த தானியங்கள். அதில் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் அதில் அவ்வளோ சத்து. நீங்கள் திணை பாருங்கள், அவ்வளவு தங்க கலரில் கோல்டன் கலரில் அப்படி மின்னும். அப்படி பார்க்கும்போதே அதில் நமக்கு தெரிஞ்சு போச்சு பீட்டா கராட்டின் இருக்குது அப்படின்னா அது உடம்புக்கு எந்த வகையில் உதவும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த அறிவுறுத்தல் எதுக்காக அப்படின்னு சொன்னால், வேளாண்மை அறிவியல் நிலையத்திலும் வேளாண்மை கல்லூரிகளிலும் பயிற்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இல்லை வேறு மாவட்டமானாலும் அந்த பயிற்சியை வந்து விசாரித்து அந்த பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அது மாதிரி எல்லாம் புரிதல் வரும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சிறுதானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி வேளாண்மை விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் வழங்கிய தகவல்கள். தொடர்ந்து வேளாண் தகவல். இன்னைக்கு வேளாண் தகவல் நிகழ்ச்சியில மிளகு காய்கள் அறுவடைய பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சமவெளி பகுதியில டிசம்பர் ஜனவரி மாசத்துல மிளகு பூ எடுத்திருக்கோம். நேரடியா எந்த அளவு வெயில் விழுதோ அந்த அளவுக்கு காயெல்லாம் காய்க்கும். இந்த ஜூன் ஜூலை மாசத்துல காயெல்லாம் பழுத்து அறுவடைக்கு தயாரா இருக்கும். காய அறுவடை செய்யறதுக்கு சொந்தமா தோட்டத்தை பராமரிக்கிறவங்க அலுமினிய ஏணிய வாங்கிக்கலாம். 35 அடி உயரம் வரைக்கும் இருக்கிற இந்த அலுமினிய ஏணிய வச்சு மிளகு பழத்தை சிரமம் இல்லாம பறிக்கலாம். மஞ்சள் நிறமா பழுத்திருக்க கூடிய மிளகு பழத்தை அறுவடை செய்யணும். ஒரு கொத்துல ஒன்னு பழுத்திருந்தா கூட அந்த கொத்தை அறுவடை பண்ணலாம். ஆட்கள் இருந்தால் உடனடியாக பறிக்கலாம், இல்லைன்னா ஆட்கள் கிடைக்கிறத பொறுத்து 15 நாள் கழித்து பறித்தா கூட எந்த பாதிப்பும் இல்லை. தாமதமாகறனால மிளகோட தரம் குறையாது. மிளகு பூத்து காய்த்து பழுக்கிறதுக்கு 7 மாதம் வரைக்கும் ஆகும். பழுத்த பழம் செடியிலேயே இருக்கும், அதுக்கப்புறமும் எடையடைய பூ எடுத்து காய்க்கும். அதனால மிளகு பறிக்கும் போது முற்றிய பழத்தை மட்டும்தான் பறிக்கணும். மிளகை தொரட்டி போட்டு பறிக்கக்கூடாது. தொரட்டி பயன்படுத்தணும்னா தளிரும் சேர்ந்து உதிர்ந்து போகிறனால கொடியோட வளர்ச்சி பாதிக்கப்படும். அப்படின்னா அடுத்த வருஷத்துல மகசூல் கண்டிப்பா குறையும். மிளகோட ஈரப்பதம் அளவு 10-11% வரைக்கும் இருக்கலாம். இப்படி இருந்தா அதிக நாட்கள் சேமித்து வைக்க முடியும். ஈரப்பதம் அதிகமா இருக்க மிளகு காய வைக்க எடை குறையும். அதனால ஈரப்பதம் அதிகம் இருக்கிற மிளகோட விலையும் குறைவாதான் இருக்கும். மிளகுலேருந்து பிரித்து எடுக்கக்கூடிய உமியும் காரத்தன்மையோட தான் இருக்கும். மிளகோட காம்பு 30% வர காரத்தோட தான் இருக்கும். காம்பு அரைச்சி மிளகு தூளோட கலந்து விற்கிறாங்க. உடஞ்ச மிளகு, முற்றாத மிளகு இதெல்லாம் கூட தூளா அரைச்சி விற்கிறாங்க. மிளகு நடவு செஞ்ச 3வது வருஷத்திலிருந்து மகசூல் எடுக்கலாம். தொடக்கத்துல 1 ஏக்கருக்கு 100-150 கிலோ வரைக்கும் அறுவடை கிடைக்கும். 6-7 வருஷம் வரைக்கும் முதிர்ந்த கொடியில ஏக்கருக்கு 800-1000 கிலோ வரைக்கும் மகசூல் எடுக்கலாம். 3வது வருஷம் 1 கொடியிலிருந்து 1/2 கிலோ மிளகு எடுக்கலாம். வருஷந்தோறும் பூக்கள் அதிகமாகும். இப்படியே படிப்படியாக அதிகமாகி 5 வருஷம் வளர்ந்த கொடியிலிருந்து 2 கிலோ வரைக்கும் மிளகு எடுக்கலாம். 10-15 வருஷம் வளர்ந்த கொடினா 10-12 கிலோ வரைக்கும் மிளகு அறுவடை பண்ணலாம். மிளகு தொடர்ந்து 40-50

30 வருஷம் வரைக்கும் விளைச்சல் தரக்கூடியது. தரமான 1 கிலோ மிளக 1000 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யலாம். மொத்த விற்பனை செய்யும் போது தரமான மிளக 700 ல் இருந்து 800 ரூபாய் வரைக்கும் தாராளமா விற்கலாம். சராசரியா ஏக்கருக்கு 500 கிலோ மிளகு அறுவடை செஞ்சாலும் 500 கிலோ மிளக 800 ரூபான்னு நம்ம கணக்கு பண்ணி 4 லட்சம் வரைக்கும் வருமானம் எடுக்கலாம். வேளாண் தகவல் கேட்டோம். இனி வேளாண் பழமொழி சிந்தனை. ஆடி 5 இல் விதைத்த விதை தனம். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. நிறைவாக விடை பெறுமுன், பச்சை மிளகிலிருந்து எடுக்கப்படும் பச்சை மிளகு சாறு சுவையூட்டியாக பயன்படுகிறது. விடை பெறுமுன் கேட்டோம். நிகழ்ச்சி அமைப்பு RP பரிமளாதேவி அவர்கள். அமைப்பில் உதவி E. வள்ளி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய உழவர் உலகம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த திரைப்படமாக ராயன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மெய்யழகன் படத்திற்கு சிறந்த ஒலிக்கலவைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் மில்லர் படத்தில் நடித்த தனுஷுக்கு சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமரன் படத்திற்கு இசையமைத்த ஜி வி பிரகாஷுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் சிறந்த திரைப்பட விமர்சகருக்கான விருது திரு சஞ்சீவ் ஸ்ரீவத்சவாவிற்கு வழங்கப்படுகிறது. விளையாட்டுத்துறையை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர மத்திய அரசு ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஆரோக்கியமான சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் விருதுகளை வழங்கி பேசிய அவர், மருத்துவர்கள் சுகாதார சேவைக்கு மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சிக்கும் பங்களிப்பை வழங்குவதாக கூறினார். நாட்டை உருவாக்குவதில் மருத்துவர்களின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் தெரிவித்தார். இதற்காக மருத்துவர்களின் சேவைக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ லட்சினை வடிவமைப்புக்கான போட்டியை அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் மைகவ் இணையதளம் வாயிலாக இதில் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லட்சினைக்கான வடிவமைப்பு பெயர் மற்றும் அது குறித்த சுருக்கமான குறிப்புகளை அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக 75,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 50,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் துறைக்கான எதிர்கால அடையாளத்தை வடிவமைக்கும் இப்போட்டியில் மாணவர்கள், ஓவியக் கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் படைப்பாளிகள் பெருமளவில் பங்கேற்குமாறும் அஞ்சல் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. குடிமைப் பணியில் சேர்வதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவையில் தனியார் குடிமைப்பணி பயிற்சி நிறுவனத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு நாம் பயணிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். எல்னினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேவையான அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை மற்ற மாவட்டங்களில் உள்ள ஆலைகளில் உமி நீக்கி அரிசியாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த குறுவை மற்றும் சம்பா பருவங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகள் விரைவில் மற்ற மாவட்டங்களில் உள்ள அரவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சேமிப்பு கிடங்குகளின் பற்றாக்குறையை சமாளிக்க ரயில்வேக்கு சொந்தமான காலி இடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். பத்திரப்பதிவுத்துறையில் கடந்த ஆட்சியின் போது இருந்த ஊழல் களையப்பட்டு தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி திருக்கோயில் நில விவகாரம் தொடர்பாக விசாரணை

0: நடைபெற்று வருவதாகவும் இதுகுறித்து அரசு சார்பில் உரிய விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள குறைகள் ஒவ்வொன்றாக சரி செய்யப்பட்டு வருவதாகவும் புகார்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுக்க இயலாமல் ஆட்சியாளர்கள் திணறுவதாகவும் கூறியுள்ளார். மாற்றம் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சியை பிடித்த தாவேகா மக்கள் பயன்பெறும் வகையில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவரவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீநிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தனிஷி குப்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெறவுள்ள ஆசிய இளையோர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி இன்று தில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றது. இப்போட்டி வரும் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05.
2: ஆகாஷ்வாணி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் கலந்து கொண்ட பல்வேறு நிகழ்வுகளின் வானொலி தொகுப்பு. முதலாக இன்று காலை மதுரையில் ஒய்ஃபை தொழில் முனைவோர் உச்சி மாநாடு 2026 மூன்றாவது பதிப்பு நிகழ்வில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்டு
3: சிறப்புரையாற்றினார்.
2: மத்திய நிதி மற்றும் பெருநிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் சிஐஐ மாநாடு இந்த ஆண்டு மதுரையில் நடைபெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். எல்லைகளை கடந்து தொழில் முனைவு என்ற கருப்பொருள் தற்போதைய சூழலுக்கு மிகவும் பொருத்தமானது என்றும் கூறினார். சிஐஐ இளம் தலைவர்களை உருவாக்கும் நோக்கில் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் வழிகாட்டி ஒருவரை நியமித்து தலைமைத்துவ திறன்களை வளர்ப்பது மிகவும் பாராட்டத்தக்க முயற்சி என்றும் தெரிவித்தார். மேலும் தொழில்நுட்ப வளர்ச்சி உலகின் எல்லைகளை கடந்து தொழில் முனைவோருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக குறிப்பிட்டார். மாறிவரும் காலத்துக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு தொழில் முனைவோர்களே வெற்றி பெறுவார்கள் என்றும் மாற்றத்தை ஏற்க தயங்கினால் பின்னடைவு ஏற்படும் என்றும் எச்சரித்தார். அரசுகள் முதலீட்டாளர்கள் ஆதரவளிக்கலாம், ஆனால் வாய்ப்புகளை செழிப்பாக மாற்றுவது தொழில் முனைவோரின் கையில் இருப்பதாக தெரிவித்தார். மதுரை 2500 ஆண்டுகளுக்கு மேலாக வரலாற்றை கொண்ட கூடல் நகர், தூங்கா நகர் என்றும் தமிழ்ச்சங்கம் வளர்த்த மண்ணாகவும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு தொன்மையான வர்த்தக தொடர்புகளை பேணிய நகரமாக விளங்கியதாக குறிப்பிட்டார். 500வர் மணி கிராமம் போன்ற வணிக சங்கங்கள், பூம்புகார் துறைமுகம் மற்றும் ஆதிச்சநல்லூர் அகழாய்வுகள் மதுரையின் வளமான வணிக பாரம்பரியத்திற்கு சான்றாக இருப்பதாக தெரிவித்தார். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவரின் குரலை மேற்கோள் காட்டி சவால்கள் அதிகரித்தாலும் தாமரை மலரைப் போல மேலெழுந்து வெற்றி பெற வேண்டும், அதுவே எல்லைகளற்ற தொழில் முனைவின் அடையாளம் என்றும் வலியுறுத்தினார். உலகளாவிய சவால்களையும் மீறி இந்தியா உலகின் அதிவேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதாரமாக தொடர்கிறது என்றும் உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவின் பங்களிப்பை 1/4 உயர்த்தும் திறன் இந்திய தொழில் முனைவோருக்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 2.4 லட்சத்திற்கும் மேற்பட்ட DPIIT அங்கீகாரம் பெற்ற ஸ்டார்ட் அப்கள், 23 லட்சத்திற்கும் அதிகமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளன. இந்தியா உலகின் 3வது பெரிய ஸ்டார்ட் அப் சூழல் அமைப்பாகவும் 2100 உலகளாவிய திறன் மையங்களை கொண்ட நாடாகவும் உள்ளதாக அவர் கூறினார். மேலும் UPI மூலம் மாதந்தோறும் 20,000 பில்லியனுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் நடைபெறுகின்றன என்றார். இளைஞர்கள் தயக்கத்தை கைவிட்டு தொழில் முனைவில் துணிச்சலோடு முன்னேற வேண்டும் என வலியுறுத்திய அவர், GST மற்றும் உள்கட்டமைப்பு முதலீடுகள் இந்தியாவை முதலீடுகளுக்கு உகந்த நாடாக மாற்றியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் GST மூலம் ஒரே

0: நாடு ஒரே வரி நடைமுறை அமல்படுத்தப்பட்டால் மாநிலங்களுக்கு இடையேயான வணிகம் எளிமையாகி இந்திய நிறுவனங்கள் தேசிய மற்றும் உலகளாவிய சந்தைகளோடு மேலும் வலுவாக இணைந்துள்ளன என்றார். செயற்கை நுண்ணறிவு, வறண்ட நில விவசாயம், உணவு பதப்படுத்துதல் உள்ளிட்ட துறைகளில் தொழில் முனைவோர் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி முதலீடு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாநிலத்தின் ஆஸ்பிரேஷனல் மாவட்டங்கள் என குறிப்பிட்ட அவர், விருதுநகரில் சிட்பி ஆதரவுடன் அமைக்கப்பட்ட மையம் புகழ்பெற்ற விருதுநகர் சிவப்பு மிளகாய் மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்பாக ஏற்றுமதி செய்யப்படுவதாக தெரிவித்தார். எம்எஸ்எம்இகளுக்கு அரசின் ஆதரவு தொடர்ந்து இருப்பதாக வலியுறுத்திய அவர், ECIGS திட்டத்தின் 5வது கட்டம் சுங்கவரி சவால்களை எதிர்கொள்ளும் எம்எஸ்எம்இ தொழில்களுக்கு உதவும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொழில் முனைவின் தோல்வி அச்சத்தை விட்டு மதிப்பீட்டை விட மதிப்பு உருவாக்கத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். திருக்குறளை மீண்டும் மேற்கோள் காட்டிய அவர், முயற்சி திருவினையாக்கும் என்ற குறளின் கருத்தை நினைவு கூர்ந்து விடாமுயற்சியே வளர்ச்சிக்கான அடிப்படை என்றார். மதுரை மீண்டெழுந்த வரலாற்றை குறிப்பிட்ட அவர், அணுக்கரு இணைவு தொடர்பான ITER திட்டம், ஆர்டிக் மற்றும் அண்டார்டிகா ஆராய்ச்சிகள், சந்திரனின் தென் துருவத்திற்கு சந்திரயான் சென்றது போன்ற அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முயற்சிகளில் இந்தியா பங்காற்றி வென்றதை குறிப்பிட்டார். உரையின் நிறைவில், இளம் தொழில் முனைவோர் துணிச்சலோடு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவிற்காக மட்டுமல்லாமல் உலகிற்கும் எதிர்கால தலைமுறைகளுக்குமான வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், வாழ்க பாரதம், வாழ்க தமிழகம் என்ற வாழ்த்துடன் தனது உரையை நிறைவு செய்தார்.
1: Revival is in the hands of those who see those great sacrifices which have been made, and it is for us to take it up and build this country for future generations which are yet to come. So வாழ்க பாரதம், வாழ்க தமிழகம்.
0: தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் அமைந்துள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள உள் விளையாட்டு அரங்கினை திறந்து வைத்து அதன் உள்கட்டமைப்பை பார்வையிட்டார் மத்திய நிதி மற்றும் பெருநிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் குத்துவிளக்கேற்றி சிறப்புரையாற்றினார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்.
2: பிரதமர் ஐயா 2014 இருந்து சொல்லிட்டு வர்றாரு, முதல்ல டாப்னு ஒரு ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணார், TOP, அதாவது டு தி ஒலிம்பிக் போடியம் அப்படின்னு அதுக்கு விரிவுரை. டைரக்டா நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து ஒலிம்பிக் போடியம், அதாவது 1, 2, 3 அவங்க இருந்து மெடல் வாங்கிக்குவாங்க, அந்த போடியம்க்கு நம்ம இளைஞர்களை எப்படி அனுப்பி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டாங்க. அதன் மூலமா நாடு முழுவதும் ஸ்டேடியம் கட்டணும், நிறைய இடத்துல பிள்ளைங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும், அவங்க என்ன விளையாட விரும்புறாங்களோ அவங்களுக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். சோ அது அப்படி வளர்ந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கையில ஸ்போர்ட் விளையாடுறதுக்கு ஃபெடரேஷன் இருக்கும், வாலிபால் ஃபெடரேஷன் இருக்கும், ஹாக்கி ஃபெடரேஷன் இருக்கும், இப்படியாக ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு ஃபெடரேஷன், அவங்க மூலமா அவங்க எங்கெங்க அவங்க ட்ரைனிங் ஃபெசிலிட்டி கட்டி கொடுக்குறாங்களோ கட்டி கொடுக்கட்டும். இப்படியே அது வந்துட்டு இருக்கையில 2024 அப்புறம் மூணாம் முறையாக மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக வந்த பிறகு இந்த நாட்டில் காமன்வெல்த் கேம்ஸ் திருப்பி நம்ம நாட்டில் வரணும், ஆனா அதுக்கு ஏற்பாடாக முன்ன ஏற்பாடாக பிள்ளைகளுக்கு வசதி பண்ணி கொடுங்க, அவங்களும் நல்லா ட்ரெயின் பண்ணி அதுக்கு குவாலிஃபை ஆவாங்க. இதற்கும் மிஞ்சி ஒலிம்பிக்ஸ் பாரத தேசத்துல எடுத்துட்டு வரணும், அதுக்கு முயற்சி ஆரம்பிப்போம், 2036 நடக்கக்கூடிய ஒலிம்பிக்கு இப்பவே நம்ம அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிற முயற்சியை மோதியா எடுத்தார். இதை தவிர இதெல்லாம் ஸ்டேடியம் கட்டி கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், பட் கேலோ இந்தியா, அதாவது இந்தியாவே விளையாடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்து அதன் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு MP மூலமா சொன்னாங்க, நீங்க போய் அங்க நல்ல ஒரு சாம்சத் கேல் கும்பு நடத்துங்க அப்படின்னாரு. அதாவது இப்ப வரப்போகுது மகாமகம், வடக்க நாட்டுல அது கங்கையில கும்பமேளா, பிரயாக்ராஜ்ல இல்ல நாசிக்ல கோதாவரி புஷ்கரால், அதே புஷ்கரம் ஆந்திரால, அப்படியாக பெரிய பெரிய உற்சவம் மாதிரி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறோம், அதே சாம்சத் கேல் கும்பு அப்படின்னு பிரதம மந்திரி சொன்னார். நீங்க ஒவ்வொரு MP-யும் உங்க பாராளுமன்ற தொகுதியில பிள்ளைகளுக்கு விளையாட்டுக்கு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுங்க, திருவிழா மாதிரி கொண்டாடுங்க, அது எல்லா விதமான விளையாட்டும் இருக்கும். கபடி இருக்கும், ட்ராக் அண்ட் ஃபீல்டில் ஓடுற நிகழ்ச்சிகள் இருக்கும், ஜாவலின் இருக்கும், த்ரோ பால் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதில் நீங்கள் அவங்களுக்கு பரிசு அளிங்க அப்படின்னு இந்த நிறைய எம்பிஸ் நடத்தினாங்க, அவங்க அவங்க தொகுதியில் நடத்திட்டாங்க. பட் இங்கே ஆஸ்பிரேஷன்

0: டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கிடைக்குதா இல்லையான்ற பிரச்சனை அந்த கேள்வியை மனசுல வந்த போது இந்த யோஜனை வந்துச்சு. ஏன் நம்ம ஒரு பின்தங்கிய அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனா அது ஆஸ்பிரேஷன் நம்ம சொல்றோம், அதுல இருக்கக்கூடிய ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டு அங்க நம்ம பண்ண முடியாதா அப்படின்ற அந்த யோஜனையில தான் நான் எஸ்பிஐ கிட்ட சொன்னேன், நீங்க நல்ல ஒரு காலேஜ்ல கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேடியம் மாதிரி பண்ணி கொடுங்க, அதுல ஜிம்னேஷியமும் இருக்கட்டும், விளையாடுறதுக்கு வாலிபாலோ த்ரோ பாலோ பிக்கல் பாலோ, பிக்கல் பால் ஒலிம்பிக் லெவல்ல இல்லைனாலுமே அந்த லெவல்ல இருக்கக்கூடிய கேம்க்கு ஒரு டர்ஃப் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு உடனடியா ஒத்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் முழுமையாக ஒத்துழைச்சு இந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ரெடி ஆகி இனாகிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு திருச்சூழி விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வசதி செய்து கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணத்துல நான் ஆரம்பிச்சேன். தமிழ்நாடுனா திருச்சூழி தான் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணி எடுத்துட்டு வரணும். திருச்சூழி சரி விருதுநகர் சரி நல்ல முன்னேறணும். விருதுநகர்னா வியாபாரம், ஆனா இப்போல இருந்து விருதுநகர் வியாபாரங்க, ஆனா இன்னைக்கு பாருங்க பிள்ளைங்க என்னமா ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க அப்படின்னு விருதுநகருக்கும் அது ஒரு பெரிய மதிப்பை கொடுங்க நீங்க எல்லாம் சேர்ந்துட்டு. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பாரத் மாதா கி ஜெய்.
1: அதனை தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் சம்பா மிளகாயின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உற்பத்தி மையத்தை திறந்து வைத்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். குத்துவிளக்கேற்றி அவர் சிறப்புரையாற்றும் போது,
2: விருதுநகர் என்றாலே மிளகாய், அதுவும் நல்ல தரமான மிளகாய். மிளகாய்னா மிளகாய் சுத்திகரிக்கப்பட்டது, மிளகாய் பொடி, அப்படி பலவிதமான அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸும் பண்ணி கொடுத்தோம்னா மிளகாய் விவசாயிக்கு நல்ல விலை கிடைக்கும், நல்ல ரேட்டில் அவங்க விற்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம். ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ரோக்ராம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு திட்டம் எடுத்துகிட்டு வந்தார். அதாவது அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் நாடு முழுவதிலும் ஏதோ ஒரு பொருள் நல்ல அந்த டிஸ்ட்ரிக்ட்னாலே அந்த பொருள் அப்படிங்கிற மாதிரி பேர் இருக்கக்கூடிய அந்த பொருளை எடுத்துக்கிட்டு அதை நல்ல முன்னேற்றம் செய்ய அதில் வேலை பார்க்கக்கூடியவங்களோ அதுக்கு தேவைப்பட்ட நிபுணம் அதாவது ஸ்கில்லோ இல்லை மார்க்கெட் எங்கே இருக்குதோ அந்த மார்க்கெட்டை கனெக்ட் பண்ணுறதோ இப்படியாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணாதான் நம்ம நாட்டில் ஒவ்வொரு மாவட்டமும் முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு அவர் அந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு வந்தார். விருதுநகர் மிளகாய் யூனிட் ஒன்று அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த யோஜனையோட ஒரு திட்டம் யோசிச்சுட்டு இருந்த காலத்தில் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது சிட்பி அப்படிங்கிறோம், சின்ன தொழில் சிறு குறு தொழில் வளர்ச்சி அடைவதற்கு அவங்க தான் ஃபைனான்ஸ் கொடுக்கணும். அவங்க தானாக டைரெக்டாக கொடுப்பாங்களோ இல்லை வங்கிகள் மூலமாக கொடுப்பாங்களோ அவங்க எந்த வழி வேணாலும் கடைபிடிக்கலாம். பணத்தோடு நீங்கள் இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ஸும் ஹேண்ட் ஹோல்டிங்கும் கொடுத்தா தான் சிறு குறு தொழில்கள் வளரும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொன்னேன். இன்றைக்கி அந்த வழியில் தான் இந்த யூனிட்டு விருதுநகர் மிளகாயை ஃப்ளேக்ஸாக துண்டு துண்டாக அப்படி ஃப்ளேக்ஸாக விற்கிறாங்க இல்லை பொடியாக விற்கிறாங்க இல்லை வெறும் மிளகாய் காம்போடு க்ளீனாக நல்ல பேக்கிங் போட்டு விற்கிறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ஏற்றுமதிக்கான வாய்ப்பு இருந்து தான் இன்றைக்கி நம்ம மூணு நாள் வண்டியே ஃப்ளாக் பண்ணோம். இலங்கைக்கு போகுது விருதுநகர் மிளகாயில் பெஸ்டிசைட்ஸ் பூச்சி மருந்து ரொம்ப குறைச்சலாக இருக்கிறதுனால ஏற்றுமதிக்கு நல்ல உகந்த மிளகாய் அப்படின்ற ஒரு குவாலிட்டி ரெக்கக்னைஸ் ஆகிருக்கு. அது நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கே ஒரு பெரிய நல்ல பேர். பூச்சி மருந்து உபயோகிக்காமல் நீங்கள் ஒரு பொருள் அதுவும் உணவுப் பொருளை தயார் பண்ணுறீங்களே நீங்கள் தாங்க நிஜமாவே அன்னதாத்தா. அப்பேற்பட்ட மிளகாய்க்கு ஏற்றுமதி இலங்கைக்கு போகுது. இப்போது அவங்க இந்த குவாலிட்டி அதாவது பெஸ்டிசைட் குறைச்சலாக இருக்கிறதுனால அமெரிக்காக்கே நம்ம கூட ஏற்றுமதி பண்ண முடியுங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ விருதுநகரில் இருக்கக்கூடிய விவசாய குடும்பங்களுக்கு அவங்களுடைய மிளகாயை வேற எங்கேயோ எடுத்துகிட்டு போக வேண்டாம், இப்போ இங்கேயே அதை நல்ல ப்ராசஸ் பண்ணி ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு நல்ல ரேட்டும் கிடைக்கும். அதை தவிர வீட்டில் விவசாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இங்கே வந்து அவங்களும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இங்கே வேலை பார்த்து அந்த விவசாய குடும்பத்துக்கான வருமானம் விவசாயம் மாத்திரம் இல்லை அவங்க போய் இந்த மாதிரி இடத்துல வேலை பார்த்து அவங்களுக்கு அவங்க ஊர்லேயே வேலை வாய்ப்பு கிடச்சி அந்த குடும்பத்தை

0: அவங்களுக்கான வருமானம் வளர்றதுக்கான நல்ல திட்டம். அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சா கண் கூட நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூனிட் நடக்கும். அது எனக்கோ இல்லை வேறு யாருக்கோ பெருமை இல்லை. நம்ம மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு திட்டம் செயல்பாட்டுக்கு வந்து மக்களுக்கே உதவுதுன்றது தான் விஷயம். அதனால் நம்ம எல்லாரும் அதில் ஒரு பொறுப்பெடுத்துக்கிட்டு இந்த யூனிட்டை நல்லா நடத்துறதுக்கான முயற்சி பண்ணணும். ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகி கொடுக்க வேண்டியதில் நம்ம எல்லாரோடைய பங்கும் இருக்குது. நம்ம சந்தோஷமாக அதை நடத்தி காட்டணும். நாடு முன்னேறணும், தமிழகம் வளரணும், நம்ம எல்லாருக்கும் நல்லா நடக்கணும்.
1: விவசாயிகள், உற்பத்தி மையத்தின் தொழிலாளர்கள், திரளான பொதுமக்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். நாட்டுப்பண் இசைக்க விழா இனிதே நிறைவு பெற்றது. நேயர்கள் இதுவரை கேட்டது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் கலந்து கொண்ட பல்வேறு நிகழ்வுகளின் வானொலி தொகுப்பு.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரத்தென்றல். நேரம் 8:30. தொடர்ந்து கேட்கலாம் இசை மஞ்சரி.
1: மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மஞ்சரி. இன்றைய இசை மஞ்சரி நிகழ்ச்சியில் OS அருண் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கமனஸ்ரம ராகத்தில் அமைந்த கோபி கோபாலா என தொடங்கும் சூர்தாஸ் பஜன் ஆதி தாளம்.

0: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து.
1: Good evening. This is Akashvani and I am Valsa Williams with the news at 9.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 9:15. தொடர்ந்து கேட்கலாம் மதுரத்தின் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில் 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 9:31. தொடர்ந்து கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் பிரபு அவர்களின் திரைசை பாடல் தான் கேட்க இருக்கும். முதல் பாடலாய் கேட்கலாம் பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மதியிலே 1869 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கும் நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் பிரபு அவர்களின் திரை இசை பாடல் தான் கேட்டுக்கிட்டே இருக்கோம். கேட்க இருக்கும் அடுத்த பாடல் கட்டுமரக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம்.

0: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இதுவரை நேயர்கள் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் பிரபு அவர்களின் திரைசை பாடல் தான் கேட்டு ரசித்தோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பை இன்னும் சில நொடிகளில்.

வரை இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் நாளை சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 28 நாள் பராபவ வருடம் ஆடி மாதம் 3 நாள் 2026 வருடம் ஜூலை மாதம் 19 தேதி ஞாயிற்றுக்கிழமை மங்கள இசையை தொடர்ந்து கேட்கலாம். நாளொரு குரல் 328 6 மணிக்கு 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு. சென்னை அஞ்சலாக 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து கீரை சாகுபடி குறித்து மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர்புளியங்குளம் பெண் விவசாயி லக்கம்மா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமசிவாயம் அவர்கள். 7 மணிக்கு காலை தென்றல். 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 நலமாய் வாழ. 6

0: சாயி லக்கம்மா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சன். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமசிவாயம் அவர்கள். 7:00 காலை தென்றல். 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 நலமாய் வாழ ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துகள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்ற சீரான உணவு இடைவேளை பற்றிய தகவல் தருபவர் உணவியல் நிபுணர் ஆர் செல்வ அபிராமி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல். 8:00 மதுரை தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 மதுரை தென்றல். 9:00 இசை பெட்டகம். இதில் டி கே பட்டம்மாள் அவர்களின் பாட்டு கேட்கலாம். லலிதா சிவகுமார் அவர்களின் குரலும் டி ருக்மணி அவர்கள் வயலின் பாலக்காட்கே குஞ்சுமணி அவர்களின் மிருதங்கம் கே எஸ் ரங்காச்சாரி கஞ்சிரா. 10:00 எனக்கு பிடித்த பாடல். 11:00 மதுரை தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 சங்கீத சாரல் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். 1:00 நிகழ்ச்சியும் நேரமும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 கனிந்த வாழ்வு ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 9:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 மெல்லிசை. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மதுரை தென்றல். 2:40 இசைப்பயிற்சி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதில் பாபநாசம் சிவன் அவர்கள் எழுத்திய டாக்டர் ருக்மிணி அவர்கள் ஆசிரியர். மாணவர்களாக ஜெயலட்சுமி நீலகண்டன் சித்ரா ரகு ரகு. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:00 மதுரை தென்றல். 4:00 திருவையாறு நாதயோகி நாடகம். எழுதியவர் டி எஸ் வி சர்மா. அமைப்பு எஸ் பெரியசாமி எஸ் ஜான்சன். படைப்பு திருச்சிராப்பள்ளி ஆகாஷ்வாணி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 5:00 குட்டீஸ் நேரம் சென்னை அஞ்சல். 5:30 கிராமிய தென்றல் சென்னை அஞ்சல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒரு பட பாடல்கள் கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 தேனி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ராஜ்குமார். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பதினை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 மதுரை தென்றல். 9:30 பார்லிமெண்ட் நாடாளுமன்ற நிகழ்ச்சி. 10:00 ரவுவஸ்ரீ அகில பாரதிய சங்கீத் சபா. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: இஸ் ஆகாஷ்வாணி தி நியூஸ் ரெட் பை நிபுணிகா ஷாஹித். Hindi film Article 370 has won the Best Film Award in the 72nd National Film Awards. Announcing the awards in New Delhi this evening, Chairman of Jury Feature Film Jairat said, Mammootty and Karthik Aaryan have won the National Film Awards in Best Category, Best Actor category for their movies Brahma Yugam and Chandu Champion. He said Yami Gautam will be given the Best Actress Award for her performance in the film Article 370. Chairman of Jury, Non-Feature Film, Asim Kumar Sinha said Bangar, directed by Sumira Roy, has bagged the Best Non-Featuring Film Award. Best Short Film is Hama Safar in Marathi. He said Best Direction Award will be given

நேரம் 11 மணி 10 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1869 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.